0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்களை, அந்த பேசும் தெய்வ திரைப்பட பாடல் கேபி மகாதேவன் பாகேஸ்ரீ என்ற ஒரு ராகத்தின் அடிப்படை TMS குரலில் அந்த பாடல் ஒலித்தோய்ந்தது. நேர்கள் CMR தமிழ் HD-யின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் 9 மணி வரை நேர்கள் உங்களது தேடல் தெளிவுகள் ஆற்றல்கள் என்பவற்றை தருகின்ற அறிவு தேடலுக்கான மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி உங்கள் மனம் கவர்ந்த நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்கின்றது. இந்த வேளையில் கனடாவில் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவரான விதி என்னும் இளம்பெண், 4 ஆண்டுகளாக கனடாவில் கல்வி பயின்று வந்தவர். நயகரா பகுதியில் மர்ம நபர் ஒருவர் இவரை கத்தியால் குத்தி கொன்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த துயர சம்பவம் 15 நிகழ்ந்த நிலையில் மகள் கொல்லப்பட்ட விடயம் குறித்து அவரது பெற்றோருக்கு தெரியாமல் இருந்துள்ளது. படித்து கொண்டே பகுதி நேர வேலையும் பார்த்து வந்ததால் மகள் பிஸியாக இருக்கக்கூடும் என அவர்கள் எண்ணி இருந்த நிலையில் கனடாவிலிருந்து போலீசார் அழைத்த பிறகுதான் அவர்களுக்கு மகள் உயிரிழந்த விடயம் தெரிய வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, நேர்களை, இப்பொழுது கனடாவில் ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் தொடர்பான பல்வேறு விதமான முன்னெடுப்புகள் மிக வேகமாக நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. கனடாவில் நடைபெற உள்ள இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளை கண்டுகளிப்பதற்கு உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளிலிருந்தும் மிக பெருமளவான ரசிகர்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இப்போது காணப்படுகின்றது. என்ற வகையில் வருகின்ற மாதம் ஜூன் மாதம் 11 தொடக்கம் ஜூலை மாதம் 19 வரை இடம்பெறுகின்ற இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளுக்கு ஒரு உந்து சக்தியாக இப்போது ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான யுத்தமும் ஒரு 60 நாள் யுத்த நிறுத்த உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட இருப்பதாகவும் பேசப்படுகின்றது. வருகின்ற நாட்கள் மிகச்சிறந்த நாட்களாக அமெரிக்கா மற்றும்

ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையிலான யுத்தத்தில் பல மாற்றங்கள் அல்லது மௌனிப்புக்கள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று அல்லது நாளை காலையில் இது தொடர்பான நல்ல செய்திகளை நாம் எதிர்பார்க்கலாம் என்று பொதுவாக நம்பப்படுகின்றது. நிச்சயமாக நல்ல செய்தி வந்தால் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் அந்த செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். அது தொடர் யுத்த நிறுத்தமாக இருக்க வேண்டும், அப்போதுதான் மிக நல்ல செய்தி என்ற வகையில் இந்த செய்திகளுடன் நாங்கள் இப்பொழுது நில்பது சொல் நிகழ்ச்சிக்குள் நுழைய இருக்கின்றோம். நில்பது சொல் நிகழ்ச்சியில் பல நேர்களது பாடல்கள் இடம்பெற காத்திருக்கின்றன. ஆகவே பாடல் விரும்பி கேட்க பல நேர்கள் காத்திருக்கின்றீர்கள். உங்களை இணைத்து கொண்டால் ஏற்கனவே நாங்கள் பல நேர்களது பாடல்களை வைத்திருக்கின்றோம். அவர்களது பாடல்களை ஒளிபரப்ப முடியாது போய்விடும். ஆகவே தயவுசெய்து உங்களது அந்த அன்புக்கு நன்றிகள். நீங்கள் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

நேரம் சரியாக 8:06 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் இப்பொழுது முதல் நேர்கள் 9 வரை எங்களது வினாக்கள் மற்றும் உங்களது விடைகளுடன் இணைந்திருக்கலாம்.

0: நேர்களே, பொதுவாக சர்வதேச சிரேஷ்ட பிரஜைகள் தினம் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி உலகெங்கும் கொண்டாடப்படும். சர்வதேச சிரேஷ்ட பிரஜைகள் தினம் என்று அது அழைக்கப்படும். கனடாவை பொறுத்தவரையில் கனடாவில் ஒரு மாதம் அல்லது அந்த மாதத்தில் இருக்கின்ற ஒரு வாரம் பொதுவாக இந்த சிரேஷ்ட பிரஜைகள் வாரமாக, சிரேஷ்ட பிரஜைகள் மாதமாக கனடாவின் பல்வேறு விதமான மாநிலங்களில் அனுஷ்டிக்கப்படும். கேள்வி என்னவென்றால், எந்த மாதத்தில் கனடாவில் இந்த சிரேஷ்ட பிரஜைகள் வாரம் அல்லது சிரேஷ்ட பிரஜைகள் மாதம் ஆண்டுதோறும் அனுஷ்டிக்கப்படுகின்றன? அலையுங்கள், பார்க்கலாம். 416-644-6222. மீண்டும் ஒருமுறை, நேர்களை, பொதுவாக ஒரு 50 வயது தாண்டிவிட்டாலே நாங்கள் எங்களது உடலிலும் உள்ளத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். அது எல்லோருக்கும் தெரியும். இந்த உடல் உள்ள பொதுவாக கவனம் செலுத்துவது தொடர்பான விடயத்தில் சிரேஷ்ட பிரஜைகள் மிக அதிகமாக தங்களது கவனத்தை செலுத்த வேண்டும். குறிப்பாக சில உணவுகளை உண்ணக்கூடாது. உப்பு, சீனி, வெள்ளை மாக்கள் மற்றும் பால் உற்பத்திகள், இன்னும் மற்றவர்களுடன் அடிக்கடி விவாதிப்பது, தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவது, இவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும். ஒரு வயதுக்கு மேல் அது பொதுவாக எல்லோரும் தான், நாமும் அவற்றை தவிர்க்க வேண்டும், எல்லா வயதினரும். அதேவேளை நாளாந்தம் நாங்கள் சில விடயங்களை செய்ய வேண்டும். எங்களை மகிழ்ச்சி உள்ளவர்களாக எப்போதும் வைத்து கொள்ள வேண்டும். எப்போதும் ஒரு உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, எங்களது உடலின் எடையை நாங்கள் சராசரியாக பேணி வர வேண்டும். நீங்கள் நல்ல விடயங்களை பேச வேண்டும். மற்றவர்களுக்கு உங்களது பேச்சுக்கள் ஏதாவது ஒரு தகவலை கொடுக்க வேண்டும், ஏதாவது செய்தியை கொடுக்க வேண்டும். அதனால் மற்றவர்கள் பயன்பெற வேண்டும். பயனற்ற பேச்சுக்களை பேசாது, நல்ல பயனுள்ள பேச்சுக்களை பேச வேண்டும். அது மட்டுமல்ல, மற்றவர்கள் சொல்வதை கேட்கின்ற காதுகளை கூர்மைப்படுத்தி கேட்கின்ற பண்புகளை வளர்க்க வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும். பண்பு இருக்கும், அதிகப்படுத்த வேண்டும். நல்ல புத்தகங்களை வாசிக்க வேண்டும். பொதுவான உலகம் சார்ந்த அல்லது பல்வேறு விடயங்கள் சார்ந்தவற்றை அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். இது பொதுவாக சிரேஷ்ட பிரஜைகள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயங்களாக சொல்லப்படுகின்றது. இதனை கருத்தில் கொண்டு ஒரு மாதத்தை அல்லது அந்த மாதத்தில் வருகின்ற வாரங்களை கனடாவின் பல்வேறு மாநிலங்களும், கனடாவில் காணப்படுகின்ற 10 மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலங்களும் ஒரு வாரத்தையோ அல்லது அந்த மாதத்தையோ சிரேஷ்ட பிரஜைகள் மாதமாக அல்லது சிரேஷ்ட பிரஜைகள் வாரமாக பிரகடனம் செய்து அதை ஆண்டுதோறும் அனுஷ்டிப்பார்கள். இப்பொழுது எந்த மாதத்தை இவ்வாறு கொண்டாடுகின்றார்கள், கனடாவில் கொண்டாடுகின்றார்கள்? பொதுவாக உலகத்தின் சிரேஷ்ட பிரஜைகள் நாள் என்று அழைக்கப்படுவது அக்டோபர் 1. ஆனால் கனடா ஒரு மாதத்தை, ஒரு வாரத்தை இவ்வாறு அனுஷ்டிக்கின்றது. அந்த மாதம் எதுவாக இருக்கும் என்பதுதான் கேள்வி. 3 விடைகள் தருவோம். அந்த விடைகளில் எந்த விடை என்று நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 1 அக்டோபர், 2 ஜூன், 3 ஜூலை. 1 அக்டோபர், 2 ஜூன், 3 ஜூலை. அலையுங்கள், பார்க்கலாம். 416-6-6-2-2-2 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நேர்கள் உங்களது விடைகளுடன் இணைந்திருக்கலாம். இப்பொழுது நேரம் சரியாக 8 மணி.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல?
0: நேரம் 8:12.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல? கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
0: நேர்களை, நீங்கள் விடைகளை தேடி வாருங்கள். அதுவரை கல்யாணராமன் திரைப்படத்தில் இருந்து SP சைலஜா மற்றும் குழுவினர் குரல்களில் சத்யா விருப்பப்பாடு.

0: நேர்களை நாங்கள் நில் பல் சொல் நிகழ்ச்சியில் ஒரு வினாவுடன் இணைந்திருந்தோம். கனடாவில் பொதுவாக ஒரு மாதத்தை சிரேஷ்ட பிரஜைகள் மாதமாக கொண்டாடுவார்கள். அதில் பல்வேறு விதமான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மற்றும் செய்திகள், முதியோர் தொடர்பான பல்வேறு விதமான மகிழ்வூட்டுகின்ற நிகழ்ச்சிகள் பலவும் இடம்பெறும். உலகத்தின் சர்வதேச சிரேஷ்ட பிரஜைகள் தினம் அக்டோபர் 1ஆம் தேதி கொண்டாடப்படும் உலகமெங்கும். ஆனால் கனடாவில் என்ன செய்வார்கள், ஒரு மாதம் முழுவதும் அல்லது அந்த மாதத்தில் வருகின்ற ஒரு வாரத்தை கனடாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களும் தெரிவு செய்து சிரேஷ்ட பிரஜைகளுக்கான ஒரு வாரமாக அனுஷ்டிப்பார்கள். உலகத்தில் எங்கெல்லாம் வயது முதிர்ந்த நபர்கள் மிக அதிகமாக வாழுகின்றார்களோ, ஆயுட்காலம் மிக உயர்வாக இந்த நாட்டில் இருக்கின்றதோ, அந்த நாடு பொதுவாக வளர்ந்த நாட்டுக்குரிய ஒரு குறிகாட்டியாக இருக்கும். உலகத்தில் அதிகளவு வயது கூடியவர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு என்ற பெருமை ஜப்பானுக்கு இருக்கின்றது. ஜப்பானில் 100 வயதை தாண்டி 120 வயது வரை இருக்கின்ற மூத்தோர்கள் மிக உயர்வு, மிக மிக உயர்வு. உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் அப்படி இல்லை. ஆனால் பொதுவாக வளர்ந்த நாடுகளில் இந்த ஆயுட்காலம் என்பது மிக உயர்வாக இருக்கும் வளர்முக நாடுகளை விட. என்ற வகையில் இந்த மூத்த பிரஜைகளை கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தில் கனடா ஒரு மாதத்தை அப்படி பிரகடனம் செய்திருக்கின்றது. இந்த மூத்த பிரஜைகளுக்கான கௌரவத்தை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த மாதம் எது என்பதுதான் கேள்வி. 3 விடை: அக்டோபர், ஜூன், ஜூலை. அலையுங்கள், பார்க்கலாம்.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: நேர்கள் இணைந்திருப்பது CMR தமிழ் HDN பதில் சொல் நிகழ்ச்சி. நேர்கள், இந்த வேளையில் ஒரு செய்தி, அந்த காணாமல் போன மே 15ஆம் தேதி காணாமல் போன எஸ்தர் என்ற அந்த 15 வயது பெண் இப்போது கண்டறியப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. மே 15 இவர் காணாமல் போயிருக்கின்றார். இன்று மே 28 அவர் ஒரு வீட்டில் தங்கியிருந்ததாக சொல்லி இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார். எஸ்தர் என்று காணாமல் போயிருந்து நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த பெண். அது மட்டுமல்ல, அவரை கண்டறிவோருக்கு மிக பெருந்தொகை பணம் வழங்கப்படுவதாகவும் அறிவித்திருந்தார்கள். இப்போது அவர் இன்றைய நாளில் அவர் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. அந்த செய்தி ஒரு புறம் இருக்க எங்களது வினாக்களுடன் நாம் தொடரலாம்.

0: இப்பொழுது எங்களது வினாக்களுக்கான விடைகளுடன் நேர்கள் இணைகின்றார்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க பேசுறேன்.
1: மணிக்கவரம், நீங்க ஜூன் மாதம் சொன்னீங்களோ?
0: அக்டோபர், ஜூன், ஜூலை. அக்டோபர் மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம்.
1: இது வந்து ஜூன் மாதம். அக்டோபர் முதலாம் தேதி தேசிய தினமா கொண்டாடினாலும் இந்த மாதம் முழுக்க கொண்டாடுறது ஜூன் மாதம். அது பிரதானமா ஒன்றாரியோ அது அதிகாரபூர்வமாகவே அறிவிச்சிருக்கணுமே. அப்படி அதான் நான் நடந்து கொண்டது. மற்றது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த யுத்த நிறுத்தங்கள் எல்லாம் அவற்றை மேத்தையில அவற்றை மேத்தையில போயிருக்கலாம். இன்னொரு கையெழுத்து போட இல்லையா? அதுதான் இப்ப நான் அறிஞ்சோன்றது. இன்னும் கையெழுத்து போட இல்லையா?
0: வை ராஜா வை என்று வைக்கத்தானே வேணுமே.
1: அது கன விஷயங்கள் இப்ப ஹோம்ஸ் எல்லாம் அந்த ஜலசந்தியில சகல விதமான கட்டணங்கள் ஒன்று பார்த்த வேணும். அது கணக்கு இது கவலை இல்லையா? கட்டணம் எல்லாம் பார்த்தவரும் இவையிலும் கொஞ்சம் கொஞ்சம் ராணுவத்தை நேவியில தளர்த்துவிடும் அமெரிக்கா.
0: இப்ப அதற்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அரசியல்
1: அவர் அவசரப்பட இல்லையா எல்லாம் இருக்கிறாராம். அப்ப ஜலசந்தி ஹோமஸ் ஜலசந்தி இந்த ஒப்பந்தத்தின் மூலம் எல்லாம் முழுமையாக திறக்கப்பட வேணும். அதுக்கு ஈடாலும் ஒப்புக்கொண்டிருக்காம
0: என்னெல்லாம்
1: செய்திகள் வந்து இருக்குது. இனி பார்ப்போம்.
0: சரி, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் வாசன், நான் மதன் கழிக்கின்றேன்.
0: மதன் வாங்க.
2: ஜூன் மாதம் தான் வாசன்.
0: ஜூன் மாதம் என்ன?
2: ஆமாம்.
0: நன்றி மதன்.
2: நன்றி, நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா வாங்க.
3: ஜூன் மாதம் தான் அந்த முதியோர்ல சிரேஷ்டாக்களுக்கு உடல் ஆரோக்கியம் கல்வி முன்னெடுப்பது வழக்கு புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்துவதாக வச்சிருக்கேன்.
0: சீனியர் சிட்டிசன். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம் வாசன். சாரா.
0: சாரா வாங்க.
4: ஜூன் மாதம் தான், ஜூன் மாதம் நல்ல காலநிலை, வெளியே வாக் பண்ணலாம். சீனியர்ஸ் அந்த வாக்கிங் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் வாக் வாக் அதுக்கு இதுக்குன்னு சொல்லி எல்லாம் சீனியர்ஸ் அந்த ப்ரோக்ராம் நிறைய இருக்கு. அதுக்கு வசதியாக இந்த ஜூன் மாதத்தை எடுத்திருக்கிறார்.
0: நன்றி. நன்றி.
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வாங்க
5: ஜெயா. ஜூன் மாதம் விளங்கியும் அறிவிக்கப்பட்டிருக்கு. மற்றது அதில் அந்த சேவைகளையும் சாதனைகளுக்கும் அதில் கௌரவத்தில் நடக்கும். அல்லது நாங்களும் பிற்காலத்தில் இப்படி தானே சீனியர் ஆகிடும்.
0: வெகு சீக்கிரம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
6: மலைவணக்க ரமேஷ்.
0: ரமேஷ் வாங்க.
6: எவ்வளவோ மாதம் இருக்கும்போது ஜூன் மாதம் தேர்ந்தெடுத்ததுக்கு மெயின் ரீசன் வந்து கிட்டத்தட்ட சாரா சொன்னதை சொன்னேன். இந்த அந்த வெளிப்புற ஆக்டிவிட்டிகள் நிறையா இருக்குது. சந்தோஷம் வாக்கிங் போகிறோம். ஆனால் அதுக்கும் பார்ப்பு வச்சிரும் போல இருக்கு. கிளைமேட்டை பார்த்தா அது கூட தள்ளணும் போல் இருக்கு. அப்படி தான் இருக்குது. நல்லது செஞ்சாலும் நம்மளுக்கு கிளைமேட் இப்படி ஒத்துருக்குது. இன்னொன்று ஜூன் தான், மற்றபடி இன்னும் ஒரு இரவு முழு இரவு இருக்குதானே. அதனால என்ன நல்லா சொல்ல முடியாது. ட்ரம்ப் என்ன தூங்கி என்ன நினைக்கிறோம் தெரியாது தானே.
0: நன்றி. நன்றி.
6: நல்லதே நடக்கட்டும்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: ஜூன்
0: மாதம். நன்றி எழில். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: வணக்கம் பார்த்தா. நான் மொரின்.
0: மொரின் வாங்கோ.
8: ஜூன் மாதம் தான்.
0: ஜூன் மாதம்.
8: நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
9: வணக்கம் ஐயா. வாசன் கோதாஸ்.
0: வாங்க கோதாஸ்.
9: இது ஜூன் மாதம் தான். மற்றது எருமைக்கு வெட்ட பேரை வச்சுக்கிறாங்களே, இவரு காட்ட பேரை வைப்போம், மாற்றி வைப்போமா?
0: மங்களாதேசத்தில் நல்லால வந்த எரிமே ரச்சி கடைக்கு போய் பார்த்துச்சு.
9: இல்லையா ரச்சி கடையை போயிருக்கு. அதிசயம்
0: தான். நன்றி. நன்றி.
9: நன்றி. நன்றி.
0: வணக்கம்.
10: வணக்கம் பாசன். நிர்மலா வைக்கிறேன்.
0: நிர்மலா வாங்க. வணக்கம்.
10: எப்படி இருக்கிறீங்க?
0: நலம். நலம். நன்றி. நீங்கள் எப்படி?
10: ஆமாம், நலமா இருக்கிறோம். இது வந்து ஜூன் மாதம் தான்.
0: வருடாந்திர நடக்கிறது தெரியுமா நிர்மலா?
10: ஆமாம்.
0: எப்படி நான் பங்கு ஒன்று இருக்கிறீங்களா? இல்லை
10: இல்லை
0: இல்லையா. நன்றி. நன்றி.
10: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
11: வணக்கம். தேவகுமார்.
0: தேவகுமார் வாங்கோ.
11: ஜூன் மாதம் தான்.
0: நன்றி.
11: வெளிப்புற கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற அந்த காலங்களே இருந்தபடியா அப்படி வச்சிருக்கிறார். நன்றி.
0: நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: தவம் வாங்கோ
1: அண்ணா. எப்படி இருக்கிறேன்?
0: நலம். நீங்கள எப்படி
1: அண்ணா? கண்டன சந்தோஷம். அண்ணா கண்டன சந்தோஷம். ஜூன் ஜூலை மாதம் பாட்டு இருக்கண்ணா. ஜூன் ஜூலை மாதம் வந்தான் கருதி டி டி டி டி டி டி டி டி டி. இது எப்படி இருக்கீங்க? இது நல்லதான் இருக்கு. நான் இங்கே பண்ணி கொண்டிருக்கேன்னா சந்தோஷம். அண்ணா அண்ணா கண்டன சந்தோஷம்.
0: நிகழ்ச்சியில் நடத்தினர் வணக்கம்.
7: வணக்கம் வாசனங்க. பவன் கேட்குறேன். ஜூன் தான் இது.
0: ஜூன் என்ன
7: பவன்? பீம் சிங் பாடி ஆடி விட்டார்.
0: பீம் சிங் கடுமாள். நன்றி நன்றி. ஆமாம் ஆமாம். ஜூன் மாதம் என்பது மிகச்சரியான விடை. அந்த ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் அந்த வினாவை கொண்டு வந்தேன். ஜூன் மாதம் முதலாம் திகதியிலிருந்து ஆரம்பமாகின்றது. என்னவென்றால், பல்வேறு விடயங்களை எங்களது சிரேஷ்ட பிரஜைகளுக்கு என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் சிரேஷ்ட பிரஜைகள் மட்டுமல்ல, அனைத்து வயது தரப்பினரும் பின்பற்ற வேண்டிய விடயங்கள். பொதுவாக அதிகளவு மரக்கறி வகைகளை உண்ணுதல், பழங்களை உண்ணுதல், அதேபோல் மகிழ்ச்சியாக இருத்தல், அளவாக உண்ணுதல், குடும்பத்துடன் வாழுதல், ஃப்ரெண்ட்ஸுடன் நண்பர்களுடன் அதிகம் பழகுதல், நல்ல நேர்மறை சிந்தனைகளை அதிகம் வளர்த்து கொள்ளுதல், சுகாதாரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வீட்டை வைத்திருத்தல் என்று பல விடயங்களை இந்த நாட்களில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஒரு குறித்த நேர இடைவெளிகளில் போதிய அளவு நீரை அருந்துதல், தாகம் ஏற்படும் வரை காத்திருக்காது, தாகம் ஏற்படுவதற்கு முன்னர் நாமே நீரை அருந்த வேண்டும் என்று சொல்கின்றார்கள். போதிய அளவு ஓய்வெடுத்தல், வைத்தியரிடம் முறையான மருத்துவ பரிசோதனைகளை சரியான காலப்பகுதிகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளுதல், எங்களை நாங்களே நம்புதல், ஒரு இடத்தில் தொடர்ச்சியாக உட்கார்ந்து இருக்காமல் என்றளவு நாங்கள் அசைந்து திரிதல், எவ்வளவுக்கு அசைந்து திரிகிறோமோ அந்தளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை தினமும் நடைப்பயிற்சி செய்தல், இவ்வாறு பல்வேறு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். இது அனைத்து வயது தரப்பினருக்கும் பொதுவாக மிக முக்கியமான விடயமாக சொல்லப்படுகின்றது. அது தனியே 60 வயது என்றதல்ல, 40 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு உடல் உள ஆரோக்கிய விடயமாக இது பார்க்கப்படுகின்றது. அதனால்தான் இந்த வினாவை கொண்டு வந்தேன். இது ஒரு விழிப்புணர்வு மட்டுமல்ல, அனைவரும் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான தேக ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விடயம். நாங்கள் பிற்காலத்திலே ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த காலத்தில் செய்யக்கூடிய முதலீடுகளாக இவற்றை சொல்கின்றார்கள். அவற்றை பின்பற்றுவதன் மூலம் நாமும் நம்மை சார்ந்தவர்களையும் நாம் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும்.
12: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 1-6-700-2222-J.CA. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.

நேர்களை நீள்பதல் சொல் நிகழ்ச்சியில் நாங்கள் கொண்டு வருகின்ற வினா இதுதான். பொதுவாக சேவா தீர்த் என்ற ஒரு வார்த்தையை அண்மை காலங்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சேவா தீர்த், சேவா தீர்த், சேயன்னா வாவென்னா, சேவா தீர்த், தீயன்னா இறன்னா இத்தன்னா, சேவா தீர்த் என்று இது அழைக்கப்படுகிறது. இந்த சேவா தீர்த் என்பது இந்தியாவில் இருக்கின்றது, அதை சொல்லலாம். இந்தியாவில் உள்ள இந்த சேவா தீர்த் அல்லது சேவை தலம், சேவை தலம் என்று அழைக்கப்படும். சமஸ்கிருதத்தில் சேவா தீர்த் என்றும் தமிழில் சேவை தலம் என்றும் அழைக்கப்படும். இது கீழ்வரும் விடைகளில் எதனுடன் தொடர்புடையது? ஒன்று, குடியரசுத் தலைவரின், இந்திய குடியரசு தலைவரின் அலுவலகம். இரண்டாவது, இந்திய பிரதமரின் அலுவலகம். மூன்றாவது, தமிழ்நாட்டு ஆளுநரின் அலுவலகம். சேவா தீர்த் என்பது முதலாவது விட இந்திய குடியரசுத் தலைவரின் அலுவலகம், இரண்டாவது இந்திய பிரதமரின் அலுவலகம், மூன்றாவது தமிழ்நாடு ஆளுநரின் அலுவலகம். அழையுங்கள் பார்க்கலாம், 4 1 6 6 4 4 6 2 2 2. இப்பொழுது ரமேஷ் விருப்பப்பாடல்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. 416-821-0462.

0: நேர்கள் நீல் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் நினைந்திருக்க நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் கொண்டு வந்த அடுத்த வினா, சேவா தீர்த் என்பது இந்தியாவில் எந்த விடயத்தை அல்லது எந்த இடத்தை கருது என்று கேள்வி கேட்டிருந்தோம். முதலாவது இந்திய குடியரசுத் தலைவரின் அலுவலகம், இரண்டாவது இந்திய பிரதமரின் அலுவலகம், மூன்றாவது தமிழ்நாடு ஆளுநரின் அலுவலகம். இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள், இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வெண்பா. வாங்க வணக்கம்.
1: இது வந்து இந்திய பிரதமர் புதுசா திறந்து வச்சது பிப்ரவரி 13ல, அதுக்குத்தான் பேர் மாத்தி இருக்குது. இப்படி முந்தைய அதுக்கு எக்ஸிகியூட்டிவ் என்க்ளேவ் பேர் இருந்தது, டெல்லியில் இருக்குது. நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம். இது இந்திய பிரதமர்
0: அண்மையில்
3: திறக்கப்பட்ட இந்திய பிரதம மந்திரி அலுவலகம், ரெண்டு மூணு விஷயம் பிரதான திக்கு திக்க இருந்த பல அமைச்சரவை அலுவலகங்கள், பாதுகாப்பு செக்யூரிட்டி கவுன்சில் கொண்டிருக்கணும். பிரதானமான விஷயம் என்னென்று நான் அறிஞ்ச விஷயம் என்றால், 47 ஆண்டுல இருந்து அதாவது குடி அதாவது சுதந்திர தினத்திலே சுதந்திரம் அடைந்த இந்தியாவில இப்பதான் முதல் தடவையாக புதிதாக ஒரு அலுவலகம் பிரதம மந்திரிக்கு மாற்றப்பட்டிருக்கு. இவ்வளவு காலம் 75-80 வருஷமா ஒரே கட்டிடத்தில் இருந்ததாம், இப்பதான் மாற்றப்பட்டிருக்கு புது அலுவலகம் இந்திய பிரதம மந்திரிக்கு. நன்றி வாசன்.
0: நன்றி நன்றி. போதும் தகவல். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வாசன். நான் மகன் வைக்கின்றேன். விஜய் வந்தோடனே அது என்ன விஜயும் பிரதமரா போறாருனே, அதுக்காண்டியா ஆரம்பிச்சு வைக்கலாம்.
0: என்னடா இது, மதுரைக்கு வந்த சோதனை மதன். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். நான் நம்பி வைக்கிறேன்.
0: நம்பி வாங்கோ.
5: பிரதமர் அலுவலகம்.
0: நன்றி நன்றி நன்றி நம்பி. ஆமாம், நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: நன்றி
0: தவம். நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு தவம். இந்த உலகத்தில் இல்லை அவர். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் ஐயா வாசன். கோதாஸ்.
0: வாங்குவதாஸ்.
6: கேட வச்சா நமக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்திய பிரதமர் அலுவலகம் தான் மூலையில பச்சை ஊத்தி வச்சுட்டேன். மற்றது முந்தைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி இருக்கிற முக்கியமான இதை விட்டு விட்டீங்க. வயித்த நிரப்பி சாப்பிடக்கூடாது.
0: அப்படி சொல்ல அளவா சாப்பிடணும்.
6: அளவா சாப்பிடணும், நேரம் தவறாம சாப்பிடணும்.
0: அளவா சாப்பிடணும் தான் நான் சொன்னேன். நான் முதல்ல
6: நேரம் தவறாம இரவு சாப்பாடா 10 மணிக்கு சாப்பிடறதையும் இருக்கணும்.
0: ஓ, 6 மணிக்கு முதல் சாப்பிடும்.
6: 6 மணி 7 மணிக்குள்ளே சாப்பிடும்.
0: நல்லது. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் வாங்க.
7: மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது புனிதமானது, அதனால்தான் மக்கள் புனித மையம் பிரதமர் அலுவலகம் தான்.
0: சேவா தீர்த்த என்னத்துக்கு இந்த கேள்வி இன்றைக்கு வந்தது தெரியுமா?
8: விபத்துக்குள்ளாயினார்களுக்கு 1,00,000 கிட்ட அந்த பணம் இல்லாத சிகிச்சை செய்ய சொல்லி அவர் செயல் திட்டிருக்கார். மற்றது கொஞ்சம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உரிய இளையவர்களுக்கும் நிறைய சலுகை செஞ்சிருக்கிறார். மட்டுமே ஒன்றும் இல்லை. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: இது பிரதமர் அலுவலகம். எனக்கு அந்த முதல் கேள்வியில நான் கேட்க மறந்த போதும் கனடா எப்ப ஸ்டார்ட் பண்ண, 2010-2011
0: என்னத்தக்கிறீர்கள்?
10: மூர்த்தியாயக்கரன்
0: மூர்த்தி வாங்கும்
10: பிரதமர் அலுவலகம்
0: பிரதமர் அலுவலகம் என்ன நன்றி மூர்த்தி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம் காசுநாதன்
0: பிரதமர் அலுவலகம் என்ன? நன்றி சிவலிங்கம்.
12: நன்றி வாய்ப்புக்கு. நன்றி.
0: ஆமாம், அது பிரதமர் அலுவலகம் என்பது மிகச்சரியான விடை. பொதுவாக இந்திய குடியரசுத் தலைவரின் அலுவலகம், அதுக்கு ஒரு தனிப்பேர் இருக்குது, பெரும் ஒரு பழம்பெருமை வாய்ந்த ஒரு பேர் இருக்குது. இந்திய குடியரசுத் தலைவரின் அலுவலகத்தை ராஷ்டிரபதி பவன் என்று அழைப்பார்கள். இந்த ராஷ்டிரபதி பவன் என்ற பெயர் சரோஜ் நாராயண சுவாமி என்ற ஒரு செய்தி வாசிப்பர் முந்தி வாரன்பார் நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம்
13: வணக்கம் பாசன். நிர்மலா.
0: நிர்மலா வாங்க. இங்க காணல என்று தேடினா ஓடி வந்துட்டீங்களா?
13: ஓடி வந்துட்டேன். சாப்பாடு செய்வேன்
0: பாத்தீங்களே, அதையும் குழப்பறேன் நாங்கள்
13: என்ன. ஓகே, அது ஓகே.
0: சாப்பாடு என்ன, சாப்பாடு என்ன, செவி குணவில்லா என்ன, வயிற்று குணவில்லாத போது
13: அதுதானே, அது பிள்ளைகளுக்காக அவங்க ஸ்கூல் தானே.
0: எல்லாம் அது முக்கியம்.
13: ஆமாம், இது பிரதமர் அலுவலகம்.
0: மிக நல்லது. நன்றி நன்றி
13: நன்றி நன்றி.
0: ஆமாம், பொதுவாக இந்திய குடியரசுத் தலைவரின் அலுவலகத்தை ராஷ்டிரபதி பவன் என்று அழைப்பார்கள். இந்த ராஷ்டிரபதி பவன் என்பது பொதுவாக இந்திய குடியரசின் தற்போதைய தலைவராக இருப்பவர் திரௌபதி மாமு, அவரது அலுவலகம் அவ்வாறு அழைக்கப்படும். அதே போல் தமிழ்நாடு ஆளுநரின் அலுவலகம், அதுவும் அண்மையில்தான் பெயர் மாற்றம் பெற்றது. ஆரம்பத்தில் இது ராஜ்பவன் என்று அழைக்கப்பட்டது. இப்போது மக்கள் மாளிகை தமிழ்நாடு, பீப்புள்ஸ் ஹவுஸ் தமிழ்நாடு என்று இப்போது பெயர் மாற்றம் பெற்றது. மக்கள் மாளிகை தமிழ்நாடு என்று அழைக்கப்படுகின்றது. அதேபோல் இப்பொழுது பிரதமர் அலுவலகம் சேவா தீர்த் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது. தற்போதைய பிரதமர் அலுவலகம் சேவா தீர்த் என்ற பெயரை கொண்டு அழைக்கப்படுகின்றது. அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகள். குறிப்பாக பஞ்சாட்சரம், மதன், வெண்பா, சாரா, ஜெயா, ரமேஷ், எழில், மொரின், குகுதாஸ், நிர்மலா, தேவகுமார், தவம், பவான், நம்பி, மூர்த்தி, காசிநாதன், சிவலிங்கம் ஆகிய நேர்களுக்கு எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களது அந்த பிரசன்னம் உண்மையில் விடைகள் தெரிந்தும் பல நேர்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றாலும் அந்த நிகழ்ச்சிகளில் விடை சொல்ல வேண்டுமென்ற அந்த உந்தலுடன் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கு நன்றிகள். நீங்கள் கலந்து கொள்ளுகின்ற நேர்கள் அது அந்த பங்களிப்புத்தான் இந்த நிகழ்ச்சியின் பெரிய ஒரு முதுகெலும்பு என்ற வகையில் நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொள்வது எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கக்கூடியது. இது நேர்களுக்குரிய நிகழ்ச்சி, உங்களுக்குரிய தேடல். நீங்களே தேடி உங்களது விடைகளுடன் பல்வேறு விதமான தகவல்கள், அத்தனை தகவல்களும் நீங்கள் கொண்டு வந்த தகவல்கள் தான் என்பதை நாங்கள் இந்த வேளையிலே அந்த விடயங்களை எங்களுடனும் நேர்களுடனும் பகிர்ந்து கொண்டமைக்கு தான் உங்களுக்கு அந்த நன்றிகள். விடை சொன்னமைக்கு தான் வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகின்றோம். நேர்கள் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். இப்போது எழில் விரும்பி கேட்ட பாடல்

ஆமாம் நேர்களை, நாங்களும் விடைபெறும் நேரம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் காற்றலை வழியே இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாறவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம், நேர்களே.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
1: Asian Textiles in Mabirum Mega Sale. Toe-wide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cypher 1, Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.

புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓர் CRA ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட். பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழத் திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 Advance Boulevard 416-471-0255.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to $1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி Andrea. Oh,

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணன் கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்,

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-667-7200.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒளிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: கேட்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழ திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
5: இலக்கம் 200 Advance Boulevard, 416-471-0255.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David,
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough, 416-271-5992.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சன் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிஸ்ஸிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 16700 செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிய விலையிலே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்த

உடம்பொடு உயிரிடை நட்பு, குடம்பை தனித்து ஒளிய புல் பறந்தற்றே. உடம்பொடு உயிரிடை நட்பு, தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

நிலவு பாட்டு நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டேன்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
2: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
3: தமிழை இங்கு கொட்டி தீரா,
2: ஆண்ட்ரியா,
3: ஓ சொல்றியா
2: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் events.கிளிக்கூட் .ca.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9056-7672. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் 130,000 டாலர் வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 8216
0: குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும்
5: Music Connects.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்போடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்போடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: தினமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem and did you
5: bar kalam closing that adikira nadi
6: customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155, 416-268-0155.
4: வருடாந்த
8: மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 திகதி கைலாச வாகனம், 26 திகதி மாம்பழ திருவிழா, 27 திகதி வேட்டை திருவிழா, 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
9: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவாட், 416-471-0255.
10: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
11: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு அத்தை சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலாம் பாக்குறேன். டீன் கலி,
10: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 905-270-8800. 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

யோசிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்பா. ஹலோ குட் மார்னிங் யோசிப்பா.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல். வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
6: Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
5: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றே, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9 0 7 2 0 0 9 0 7 6 7 2 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதியோர் வினைகளை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: வாழும் வரை.
1: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: Nissan Head to Head Event இப்பொழுது Morningside Nissanil Approval Credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
3: $1,200 வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: Everything okay? No problem and jinam.
5: Bar kalamu closing da tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathikondirukkireergala? Ungal mortgage-gale vangikku maatavu.

0: கால் பிரதி செல்வம் 416-268-0155
1: ஈரடியால்
2: உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

பூவை பறிக்கும் போது அதில் ஈரம் உன் காதல், வாழை எடுக்கும் போது அதில் வீரம் உன் காதல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 திகதி கைலாச வாகனம், 26 திகதி மாம்பழ திருவிழா, 27 திகதி வேட்டை திருவிழா, 28 திகதி சப்பர திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 Advanced Boulevard 416-471-0255.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டியோட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000. GTA கிரெடிட்.
6: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
6: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
6: 416-271-5992.
7: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
8: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப்

0: கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கலவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல். பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 திகதி கைலாச வாகனம், 26 திகதி மாம்பழத் திருவிழா, 27 திகதி வேட்டை திருவிழா, 28 திகதி சப்பரத் திருவிழா, மே 29 திகதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 திகதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
1: இலக்கம் 200 Advance Boulevard 416-471-0255.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
3: 416-992-462. குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபரோ நகரத்தின் மத்தியில் ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு

நேர்கள் நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம்.

நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. ஆனால் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன சேஞ்ச். இன்றைக்கி நான் ஏற்கனவே சொல்லிட்டு போயிருந்தேன் உங்ககிட்ட, இன்றைக்கி ஒரு ஜாக்பாட் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அந்த வாய்ப்போடு தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா லேட் ஆகிடுச்சே, இவன் வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்க நேர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி ஷோ இருக்குது. நான் வந்துட்டேன். உங்கள் கூட நிறைய இன்றைக்கி கேம்ஸ் விளையாட போகிறோம். இன்றைக்கி விளையாட்டு வந்து வெறும் விளையாட்டாக மட்டும் இருக்காது, பரிசியம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், யூஸ்வலாக வந்து 9-11 மணி வரைக்கும் வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேட்டு என்னோட பேசுவீங்க. ஒரு சின்ன சேஞ்ச், இதில் நீங்கள் வந்து உங்களுடைய காலர்ஸ் எல்லாத்துமே வந்து 11 மணிலிருந்து நீங்கள் கால் பண்ண போகிறீங்க. 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் நீங்கள் வந்து எங்கள் கூட கால் பண்ணி நிறைய விஷயங்களை பேசி ஒரு போட்டியிலையும் வந்து கலந்துக்க போகிறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கூடிய விரைவில் நம்ம எல்லாரும் நேரில் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அந்த வாய்ப்பு, அரிய வாய்ப்பு, அது எப்படி மீட் பண்ண போகிறோம், என்ன கேம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்டுட்ருக்க நேர்கள் அப்படியே லைனில் வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் உங்களை எல்லாரையுமே கனெக்ட் பண்ணுறேன். ஒரு டெக்னிக்கல் செட்டப்பை பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னோட சேர்ந்து ரெண்டு புது வரவுகளும் வந்து வந்திருக்காங்க, வரப்போகிறாங்க. நம்ம ஸ்டுடியோவுக்கு கெஸ்ட்டு 2 பேர் வராங்க. அந்த கெஸ்ட்டு யார், அவங்க கூட என்ன பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில சஸ்பென்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரத்தில் உடைக்கிறேன். அவங்களும் வந்து பேசணும் இல்லையா, அதுக்காக ஒரு சில செட்டப்ஸை மாற்றிட்டுருக்கோம் ஸ்டுடியோவில். அந்த செட்டப்பை ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்காக நான் வந்து நிறைய விஷயங்களை வச்சுருக்கேன் நீ கொடுக்கறதுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு முக்கியம். நீங்கள் கால் பண்ணி இன்றைக்கி வந்து நிறைய பரிசுகளை தட்டி செல்ல வாய்ப்பு இருக்குது. 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. என்னோடய கால் பண்ணி பேசுகிற ஒவ்வொரு நேயர்களும் வந்து ஒரு மிகப்பெரிய பரிசை வந்து நீங்கள் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், என்னடா பண்ண போகிறான் இவன் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணால் அந்த கெஸ் அப்படி உங்கள் கூட வச்சுக்கோங்க. எப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேரம் சரியாக 9:26 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 101.3. நான் வந்து டிஃப்ரெண்ட் மைக் செக்அப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மைக்ல என்னுடைய குரல் எப்படி இருக்குன்றத நீங்கள் தான் சொல்லணும். ஒரு சில பாடல்களும் ஒழிக்க இருக்குது. பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகின்றோம். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி சில பல சர்ப்ரைசஸ் காத்திருக்கு. அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது இந்த பாடலை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்.

1, 2, 3 மைக் செக். இந்த மைக் வந்து ஒழுங்காக வேலை செய்தா இல்லையான்றது செக் பண்ணுறோம் ஆனரில். அதனால் சில சவுண்டுகள் பின்னாடி வரலாம், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும்.

0: எப்பயுமே சோலோவாகவே ஷோ பண்ணிகிட்ருக்குறேன் நான். இன்றைக்கி வந்து வேறு ஒரு கெஸ்ட்டு கூட ஷோ பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா மைக் செட்டப்பை வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதனால் சில டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருக்கலாம், ஆனால் எப்பயுமே நான் கேட்குறது ஒன்று தான், உங்களோட ஆதரவை கொடுக்கறதுக்காகவே நீங்கள் வந்து கால் பண்ண போகிறீங்க. யூஸ்வலாக வெள்ளிக்கிழமை அப்படின்னா உங்களுக்காக கதை சொல்கிறதுக்கு நான் தயாராக இருப்பேன். கதையும் ப்ரிப்பேர்டாக தான் இருக்குது, பட் ஆனால் இந்த ஒரு ஸ்பெஷல் ஷோ அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து கதைக்கு லீவை விட்டுட்டு வேறு மாதிரி ஒரு ஷோவை கொண்டு போகிறோம். இன்றைக்கி விளையாட்டுகள் இருக்குது, இந்த விளையாட்டில் வந்து உங்களுக்கு பரிசும் காத்திருக்குது. நீங்கள் வந்து கால் பண்ணி இந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டிங்கனாலே போதும், ஜஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணால் போதும், நீங்களும் வின்னர் ஆகலாம். அந்த ஷோ என்ன அப்படிங்கிறதையும் ஏன்னா எத்தனை நேரமாக பில்டப்பையே கொடுப்பேன், அதை சீக்கிரம் சொல்லி தொலடா அப்படின்னா கரெக்டு சொல்கிறேன். இப்போ இந்த மைக்கில் நான் நல்லா பேசுகிறது உங்கள் எல்லாருக்குமே கேட்கும், கூடிய இன்னொரு மைக்கையும் வந்து இப்போ செக் பண்ண போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஒழுங்காக கேட்கலன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட்டு இப்போ வந்து ஸ்டூடியோ செக், ஸ்டூடியோ செக். ஹலோ வணக்கம், 1 2 3 ஸ்டூடியோ செக். நிறைய மஃபில்டு சவுண்டு இருக்கிற மாதிரி எனக்கே தோணுது. மேடே மேடே, ஹலோ, ஃப்ளைட் லேண்ட் பண்ணுறதுக்கு நேரமாச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது சவுண்டு இல்லையா?
1: எனக்கு தெரிஞ்சு அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல, அந்த வாய்ஸ் கேட்டுச்சா இல்லையானும் தெரியல. பாடலை தொடர்ந்து நான் வந்து இந்த ஷோவோடைய டீட்டெயில் என்ன அப்படிங்கிற உங்களுக்கு நான் கொடுக்குறேன்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லைடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. என்னடா பழைய காலத்து ரேடியோ மாதிரி ஒரு சவுண்டு வருதுன்னு பார்க்குறீங்க இல்லையா? அதை தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை எப்படி இப்போ ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிருவேன், அது செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் ஜாலியாக பேசி பழகலாம். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. எப்படியாவது இந்த டெக்னிக்கல் செட்டப் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்வேஸ் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. மறுபடியும் எல்லா நேர்களும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கூட இந்த மைக்கை ஃபிக்ஸ் பண்ணிடுறேன்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும் 416-700-2222
2: 416-700-2222 J.CA.

நேரம் சரியாக 9:39 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. இப்போ என்னுடைய குரல் எப்படி கேட்குது அப்படிங்கிறதான் செக் பண்ணிகிட்ருக்கோம். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இல்லையா? ஏன்னா என்னுடைய ஆக்சுவல் குரல் வந்து எனக்கு சவுண்டு கரெக்டாக இருக்குது. இந்த சவுண்ட் செக் பண்ணுறப்ப அப்பையும் வந்து நிறைய நேர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு பரவாயில்ல, இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? நானே தான் வந்து டபுள் ஆக்ஷன் இன்றைக்கி வந்து ரெண்டு மைக்கில் நானே தான் அந்த சைட்லேருந்து நானே கேட்பேன், ஹலோ எப்படி இருக்கீங்க, இன்னொரு சைடில் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நானே தான் ரெண்டு சைடும் பேச போகிறேன்னு நினைக்கிறேன். ரெண்டு மைக்கு செக் பண்ணியாச்சு, இன்னொரு மைக்கை மட்டும் செக் பண்ணி முடிச்சா என்னுடைய வேலை முடிஞ்சது. ஆல் செட் அண்ட் ரெடி டு என்ஜாய் த பார்ட்டி அப்படின்ற மாதிரி நிறைய அருமையான விஷயங்கள் காத்திருக்குது. என்னன்றது சொல்லி தொலைடா அப்படின்னு சொல்லி கேட்குறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக இன்னொரு 5 நிமிஷத்தில் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் உங்களுக்காக.

சிறப்பான ஒரு பாட்டு கருப்பு படத்திலிருந்து கேட்டீங்க. இப்போ வந்து மூணாவது மைக்கையும் செக் பண்ணிட்டுருக்கேன். மூணாவது மைக்கில் நான் பேசுகிறது உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு தெரியல. நல்லா கேட்டுச்சு அப்படின்னா சூப்பர், என்னுடைய வேலை முடிஞ்சது, எல்லா செட்டப்பும் முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம கெஸ்ட்டை கூப்பிட வேண்டிய நேரமும் வந்து வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே செட்டு அப்படின்னா நம்ம உடனே கூப்பிட வேண்டியதுதான், வேறு என்ன வேலை. கெஸ்ட்டு வந்து 11 மணிக்கு தான் வராங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இருக்குல்ல. சில விஷயங்கள்லாம் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணி எப்படி வந்து இந்த போட்டியில் நீங்கள் ஜெயிக்கலாம், என்னெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரப்போகிறீங்க, எப்படிப்பட்ட நிகழ்ச்சி அது இருக்க போகுது, அதெல்லாத்தையுமே வந்து சொல்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. மூணு மைக்கும் பக்காவாக வேலை செஞ்சது அப்படின்னா என்னோடய வேலை முடிஞ்சுன்னு சொன்னேன். இப்போ வந்து என்னுடைய சப்போர்ட்டு, என்னுடைய டெக்னிக்கல் ஹெட் வந்து தம்ஸ் அப் கொடுத்துட்டாரு, ஓகே கோ ஹெட் அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான், பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
2: Working for you.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.

0: இப்போ எக்ஸாக்டாக இந்த மனநிலையில் தான் நான் இருக்கேன். அம்மா அப்படின்னு, ஐயோ ரம்மா எப்படியோ இதை செட் பண்ணி முடிச்சாச்சா சாமி அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த எக்ஸாக்ட் ஐடியா ஆஃப் த ஷோ என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆல்ரெடி இந்த விளம்பரத்திலையும் கேட்டிருப்பீங்க. ரெண்டு மிகப்பெரிய ஆளுமை, ரெண்டு மிகப்பெரிய பாடகர்கள் கனடாவுக்கு வராங்க, ஒரு லைவ் ஷோ நடத்துகிறாங்க. அதுதான் சோல் அண்ட் ஃபயர். இந்த சோல் அண்ட் ஃபயர் ஷோ சின்மை, பாடகி சின்மையும் பாடகி ஆண்ட்ரியாவும் வந்து நடத்துகிற ஒரு சிறப்பான லைவ் ஷோ நிகழ்ச்சி விட்பியில் வர ஜூலை 4ஆம் தேதி நடக்குது இல்லையா. அந்த ஷோவுடைய ப்ரொடியூசரும் அந்த ஷோவுடைய டைரக்டரும் வந்து வராங்க நம்ம ஸ்டுடியோவுக்கு 11 மணிக்கு. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கால் பண்ணி, நீங்கள் யூஸ்வலாக நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுவோம்ல, அந்த கேம் தான் அங்கே நடக்க போகுது. உங்களுடைய ஒவ்வொரு காலர் உடைய பேரையும் வந்து எழுதி போட்டு கடைசியில் அந்த காலர்ஸ்லேருந்து எத்தனை ப்ரைஸ், எத்தனை டிக்கெட்ஸ் அவங்க கொண்டு வராங்களோ அத்தனை நேயர்களுக்கு வந்து பரிசு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும். ஸோ அந்த பரிசு என்ன பரிசு அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஷோவுக்கான விஐபி டிக்கெட் கிடைக்க போகுது அப்படிங்கிறதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், 11 மணிக்கு கரெக்டாக நான் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணணும், 416-644-6222. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கால் பண்ணாலே இந்த விளையாட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான். இந்த ஒவ்வொரு காலருடைய பேரும் எழுதி போட்டு கடைசியில் அதிலிருந்து நேர்களை குலுக்கி தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும். இதுதான் அந்த நிகழ்ச்சி. அந்த போட்டியில் நீங்கள் வந்து என்ன கேம் விளையாட போகிறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும். அது வந்து என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறப்ப, அந்த போட்டி ஆரம்பிக்கிறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்க கூட நம்ம பேச போகிறோம், எப்படி இந்த ஷோ உருவாச்சு, உரையாடல் அண்ட் ஸ்டஃப் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூஸ்வல் நிகழ்ச்சியில் என்ன நாள் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க, நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோன்னு சொல்லி யூஸ்வலாக ஒரு தலைப்பு கொடுத்து விருப்ப பாடலை கேட்போம் இல்லையா, அந்த நிகழ்ச்சியும் வந்து ஓட்டலான்னு தான் பிளானு. இப்போ இந்த பாடலை தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி ஆரம்பம் கரெக்டாக 9 மணிக்கு பண்ண வேண்டியதை 10 மணிக்கு பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் நீங்களும் புரிஞ்சிருப்பீங்க, எப்பயுமே உங்களோட ஆதரவையும் கொடுப்பீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பாடலை தொடர்ந்து நான் அந்த நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ணலாம். என்னென்ன தலைப்பு இருக்குது, இன்றைக்கி என்ன நாள் ஓடுதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. பம் டாக் டாக் பம் பம் டாக் டாக் பம் பம் டாக் டாக் பம் பம் பம் டாக் டாக் பம் பம் டாக் டாக்

0: நேரம் சரியாக 10 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி 101.3. செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும். காலையிலிருந்து நீங்கள் செய்திக்காக வெயிட் பண்ணிருப்பீங்க. இதோ உங்களுக்காக அந்த செய்தி இதோ வந்து கொண்டே இருக்கிறது.
1: மின்சாரம், குடிநீர், சுகாதாரம், உணவு மற்றும் போக்குவரத்து, தகவல் தொடர்பு, ஒளிபரப்பு மற்றும் ஊடகம் உட்பட்ட 15 சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு நகரில் உள்ள விடுதியொன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் சிக்கி 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அந்த குழந்தைகளின் தந்தை என கூறப்படும் நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிள்ளையான் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைக்கும் வரை காத்திருப்பதாகவும், விசாரணை அதிகாரிகளிடம் தானும் பல கேள்விகளை கேட்க உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான திருவள்ளுவர் கலாசார மண்டபத்தினை மத்தியின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முயல்வது ஜேவிபியின் இனவாதத்தின் உண்மை முகம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியிருக்கின்றார். யாழ் காங்கேசன்துறை வீதியில் அமைந்துள்ள அவரது கட்சி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் மாநில கட்சிகளின் வருமானம் 51% சரிந்திருப்பதாக தரவுகள் வெளியாகியுள்ளன. கர்நாடக அரசின் மேகதாது அணை கட்டும் முடிவுக்கு எதிராக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளது. கட்சிகளின் நிதி விவகாரங்களில் வெளிப்படைத்தன்மை தேவை என்றும், விதிகளை மீறும் கட்சிகள் மீது தேர்தல் ஆணையகம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஜனநாயக திருத்தங்களுக்கான சங்கம் 36 மாநில கட்சிகளின் தணிக்கை அறிக்கைகளை ஆய்வு செய்து புதிய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. ஸ்வீடன் பாதுகாப்பு நிறுவனமான சாப் ஓட்டோவா தனது கிரிப்பன் ஈ ரக போர் விமானங்களை கொள்வனவு செய்ய தேர்வு செய்தால் யுக்ரைன் விமானப்படைக்காக தயாரிக்கப்படவுள்ள சில விமானங்களை கனடாவே கட்டமைக்கும் வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. ஈரானின் இராணுவ எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கும் நோக்கத்தில் அந்த நாட்டின் வருவாய் ஆதாரங்களை குறிவைத்து அமெரிக்க நிதித்துறை புதிய மற்றும் கடுமையான பொருளாதார தடைகளை அதிரடியாக அறிவித்துள்ளது. ஈரானின் மூத்த அரசியல் பிரமுகரும் முன்னாள் இடைக்கால வெளியுறவுத்துறை அமைச்சருமான அலி பக்கேரி கானி மாஸ்கோவில் பிரேசில் மற்றும் எகிப்தின் உயர்மட்ட அதிகாரிகளோடு தனித்தனியாக சந்திப்புகளை நடத்தியிருக்கின்றார்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.

0: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
1: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: சப்பா, ஃபைனலி. எப்பா, எனக்கு எந்த விஷயம் ஞாபகம் வருதுன்னா, ஒரு 3 வருஷம் எல்லாம் பேச்சுலர் ரூமில் அப்படியே பசங்க மட்டுமே வந்து வாழ்ந்துட்டுருப்போம். அந்த ரூமுக்கு திடீர்னு வந்து ஃப்ரெண்டு வந்து, டே எங்கள் அம்மா வந்திருக்காங்கடா அப்படின்வான். உடனே அவங்க பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டாங்க, வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூப்பிடுவான், டே நம்ம வீட்டுக்கு தாண்டா கூப்பிட்டு வரேன் அப்படின்னு. அப்போ அதிரடியாக நடக்கும் பாருங்கள், ஒரு கிளீனிங்கு அப்படியே பரபரப்பாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு, போஸ்டரை கிளி, இதை கூட்டு, கக்கூச கழுவு, பாத்திரத்தை எடுத்து வை, பெட்டை மாற்று அப்படின்னு சொல்லி, எல்லா ஓட்டச்சட்டியும் ஓரமாக போடுன்னு சொல்லி, பட படன்னு ஒரு கிளீனிங்கை நடத்தி, ஒரு அப்படியே பக்திமயமாக ஊதுபத்தியை கொளித்து கொளுத்தி வச்சு சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி உட்காந்துருப்பான். அப்படியே பட்டையை போட்டுக்கிட்டு, ஏறக்குறைய நம்ம மட்டுமே பண்ணிட்டு இருந்த ஸ்டுடியோவில் புசுக்குன்னு கெஸ்ட்டு வராங்க அப்படின்ன உடனே, வெத்தலை பாக்கு வைக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட்டு உட்காரத்துக்கு ஒரு சேராது இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி, எல்லாத்தையும் செட்டப் போட்டு ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி திடீர்னு, அதனால தான் கனடாவில் வந்து யாருமே, நம்ம ஊரில் வந்து எப்போ வேணால் திடீர்னு யார் வேணால் வருவாங்க. வந்து பெல்லடிச்சேன், இந்த பக்கம் போனேன், அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போனான்னு வந்தேன், ஒரு டீயை போடு அப்படின்னு கனடாவில் யாருமே அந்த மாதிரி இந்த பக்கம் போனேன் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி டக்குன்னு காலிங் பெல் அடிக்கவே மாட்டாங்க. கால் பண்ணுவாங்க, நாளைக்கு நான் அந்த சைடு வரலான் இருக்கேன், உங்கள் வீட்டுக்கு வரலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து திடீர்னு வேறு ஒரு ஸ்டுடியோ, வேறு ஒரு செட்டப்பு, வேறு ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்டு வந்த உடனே பரபரப்பாக போயிடுச்சு. அதனால் ஓரளவுக்கு எல்லா பரபரப்பும் முடிஞ்சுது. இப்போ வந்தால் இதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி தான், அவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்டு நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லி, அதுக்கப்புறம் நானும் இந்த ஷோவை எப்படியாவது சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு என்னோடய ஆசை, அதுக்கு உங்களோட ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து என்னென்ன டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி மவுண்ட் எவரெஸ்ட் டே, அதாவது உலகத்திலேயே வந்து மிக உயரமான ஒரு மலை பிரதேசம் மவுண்ட் எவரெஸ்ட், அதுக்காக ஒரு நாள் மே 29 மவுண்ட் எவரெஸ்ட் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எதுக்காக, என்ன காரணங்கிற சொல்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய காலர்ஸ் தலைப்பும் ஒன்று சொல்கிறேன். எப்படியும் இப்போ வந்து இன்னொரு அரை மணி நேரத்தில் நீங்கள் அந்த போட்டி நிகழ்ச்சியும் கலந்துக்க போகிறீங்க, பட் இப்போயும் வந்து சும்மா ஒரு பேசி உங்ககிட்ட ரெகுலராக நடத்துகிற ஷோவையும் வந்து எனக்கு நடத்தணும் ஆசை. அதை மிஸ் பண்ணால் எப்படி? இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஹைக்கிங்லாம் போயிருக்கீங்களா? மலை பகுதிகளில் நடந்து ட்ரெக் பண்ணுவாங்கள்ல, ஹைக்கிங்லாம் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் சாரா மாதிரி போய் அட்வென்ச்சர்ஸாக எங்கேயாவது போயிட்டு மலைப்பகுதிகளில் மலை ஏறி, ஐஸ் மலையோ இல்லை மலையோ, மலை ஏறி நீங்கள் போன பகுதியில் இது இருக்கிறதுலே மிக உயரமான இடம், நீங்கள் கிளைம்ப் பண்ண இடம் எது அப்படிங்கிறத கேள்வி. சிம்பிள் க்வெஸ்சன். நீங்கள் வந்து நிறைய மலை பிரதேசங்களுக்கு போயிருப்பீங்க, ஹைக்கிங் போயிருந்தீங்களும் சரி, இல்லை காரில் போனாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் ரொம்ப உயரமான ஒரு இடத்துல போய் நீங்கள் வந்து ஓ அப்படின்னு சொல்லி உங்களுடைய எக்ஸ் லவ்வருடைய பேரை கத்திருக்கீங்களா? அங்கேருந்து எக்கோ வருதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போவோம்ல, போயிட்டு அங்கே போய் அங்கேருந்து கத்துவோம், நம்ம பேரே நாமளே சொல்லி பார்ப்போம், அது ரிப்பீட், அந்த மலை வந்து நம்ம பேரை ரிப்பீட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அல்ப சந்தோஷம் ஒன்று வரும்ல. அந்த மாதிரி நீங்கள் மலை பிரதேசங்களில் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஹைக்கிங்கில் நீங்கள் போன உயரமான பகுதிகள் எது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கால் பண்ணி சொல்ல போகிறீங்க. அழைக்க வேண்டிய நம்பர் 416-644-6222. இன்றைக்கி நீங்கள் அழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், நான் காலை எடுத்துக்கிட்டே இருப்பேன், ஏன்னா அவ்வளோ நேரில் எதிர்பார்க்குறேன். ப்ளஸ் இந்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் போட்டி நிகழ்ச்சி வேறு இருக்குது, அப்பயும் நீங்கள் மறுபடியும் கூப்பிடணும், அதுக்கும் வேறு ஒரு தலைப்பு இருக்குது. இந்த தலைப்பு இல்லாமல் இன்றைக்கி வந்து பிஸ்கட் டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. எப்படி நம்ம வந்து ஐஸ்கிரீமை வச்சு ஒரு ஷோவில் எப்படிலாம் ஐஸ்கிரீமை சாப்பிட்லான்னு பேசணுமோ, இன்றைக்கி வந்து பிஸ்கெட்டுக்குன்னு ஒரு நாள். நான் வந்து பிஸ்கெட் அப்படின்னாலே இந்த பட்டர் பிஸ்கெட் இருக்குது தெரியுமா, டீயில் தொட்டு சாப்பிட்ற பட்டர் பிஸ்கெட். ஆஹா, இந்த ஊரில் அந்த மாதிரி பட்டர் பிஸ்கெட் கிடைக்கவே மாட்டேன்தே, என்ன பண்ணுறது, பால் கொழுக்கட்டைனா சும்மா தானா அப்படின்னு சொல்லி குமிர்கிறார் குழுக் முழுக் நடிகை குமுதஸ்ரீ அப்படின்ற மாதிரி பட்டர் பிஸ்கெட் அப்படின்னாலே எனக்கும் சினுங்களாக தோணும். ஐயோ, நம்ம டீ கடையில் விற்கிற அந்த பட்டர் பிஸ்கெட்டிங் இல்லையே அப்படின்னு. இங்கே ஆனால் அதோட குவாலிட்டியான நிறைய பிஸ்கெட் இருக்குது, ஓரியோ பிஸ்கெட்டு, பார்லேஜி பிஸ்கெட்டு, குக்கி மேரி பிஸ்கெட், இந்த மாதிரி நிறைய பிஸ்கெட்ஸ் இருக்கும். பிஸ்கோத்தே அப்படின்னு கூட சொல்லுவாங்களே, அதுவும் இருக்குது. உங்களுக்கு பிடித்த அந்த குக்கி எது? குக்கி அப்படின்னு சொல்லி ரொம்ப கௌரவமாக சொல்ல வேண்டாம். நம்ம என்ன எடுத்த உடனே வந்து சில்வர் ஸ்பூனையாக வச்சுக்கிட்டு பிறந்தோம், இல்லை இல்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிஸ்கெட், ரெண்டு வகையான பிஸ்கெட், ஒன்று நாய் சாப்பிட்ற பிஸ்கெட், இன்னொன்று மனுஷன் சாப்பிட்ற பிஸ்கெட். ஸோ அந்த பிஸ்கெட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பிஸ்கெட் எது அப்படின்னு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். போன உயரமான பகுதிகள் எதுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஆதரவு வந்து தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சிக்கும் கொடுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறது கேட்டுட்டு, கெஸ்ட்டு வர்றப்போ மானத்தை வாங்கிறாதரா தம்பி அப்படின்வாங்களே ஃப்ரெண்டெல்லாம் வந்து யாராக கெஸ்ட்டு வீட்டுக்கு வருவாங்க, அப்போ தான் வந்து அந்த பையன் வந்து அவங்க வீட்டில் யாரும் இல்லாதப்போ செமையாக ரைம் சொல்லுவான், பயங்கரமாக ஸ்லோகம் சொல்லுவான், சூப்பராக திருக்குறள் சொல்லுவான், அருமையாக டான்ஸ் ஆடுவான். ஆனால் கெஸ்ட்டு வந்து ஏதாவது பண்ணி ஏய் அங்கிளுக்கு பாடி காட்டு, அந்த திருக்குறள் ஒன்று சொல்லி காட்டு அப்படின்னு பண்ணிப்பி அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு ஓடிடும். என்னது எஜுகேட்டட் பசங்க இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இம்பாரசிங்காக அவமானமாக இருக்கும். அதே மாதிரி யாராவது கெஸ்ட்டு வந்தாங்க அங்கிளுக்கு அளவு சொல்லு அப்படின்னா அங்கிள் அது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேட்லேயே போய் கெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குற பிஸ்கெட்டு காஃபி அந்த பிளேட்லேருந்து எடுத்து சாப்பிடுவாங்க. என்ன மேனர்ஸே தெரியாமல் வளர்த்துருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பொதுவாக நார்மலாக இருக்கும்போது ரொம்ப ஜென்டலாக டீசெண்டாக நடந்துப்பாங்க பசங்க, பட் கெஸ்ட்டு வரும்போது மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜ் பண்ணுவாங்களா. அந்த மாதிரி பழைய கணக்கையெல்லாம் தீக்கணும்னு சொல்லிட்டு என்னை வச்சு செஞ்சிடாதீங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளீஸ். அது ஒரு ரிக்வஸ்ட்டு. அதை சொல்லிவிட்டு இப்போ இணைப்பில் இருக்கும் நேரங்களை சந்திக்கலாம். ரொம்ப நேரமாக என் டார்லிங் வெயிட் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட ரெண்டே கால் மணி நேரத்துக்கு மேலே வந்து சரி ரெண்டு மூணு மணி நேரமே வெயிட் பண்ண வச்சுட்டேன். போயிட்டு அவரே கடுப்பாயிட்டு வராரு. தோனி உங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வைக்கிற நிகழ்ச்சி தான் நல்லாயிருக்கும், அதனாலே உங்களை வச்சே தான் எடுக்க போகிறேன். வேறு யார்? ஹலோ ஹலோ வணக்கம். நல்லா இருக்கேன், நலமா இருக்கேன். இந்த இது மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்களேன் ப்ளீஸ். நான் நல்லா இருக்கேன், நீங்க நலமா?
1: ஒரு படம் பார்த்துக்கிற நேரத்துக்கு நாங்க உங்களோட பாடல்கள் நல்லா இருந்துச்சு. எல்லா பாடல்களும் நல்லா நீங்க என்னத்துக்கு நீங்க கேட்டதுக்கு இன்னைக்கு கணநேயர்கள் நிற்கிறதானே நூறலியா இருக்குது அங்க போயிருக்கிற மேல உயரத்துக்கு.
0: எங்க எங்க
1: நோரலியாண்டிருக்கோம் அப்பவே குதிச்சு இருக்கலாம் கேக்குறேன். அங்க இந்தியா நிலைமைய பாக்கிக்குள்ள இன்னைக்கு ஒரு வேலையை குதிக்கணும்.
0: எந்த ஊர்லேயும் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா மலையில் ஒரு இடத்துல வந்து வியூ பாயிண்ட் அது இதுன்னு வைப்பாங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் வந்து சூசைட் பாயிண்ட்னே ஒன்று இருக்கும் மலை பிரதேசங்களில், இல்லையா? எந்த ஊர்லேயும் அதை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமாம்,
1: அது சூசைட் பாயிண்டே வெளியே வீடுகளே சூசைட் பாயிண்ட் தானே, அது கல்யாணம் கண்டா சூசைட் பாயிண்ட் தானே.
0: கரெக்ட், வேற என்ன, வேற வழி இல்லையே.
1: புதுசு புதுசு அது கொண்டு வர சொல்லி அதோட அப்படியே வரைக்கும் இந்த டீ போட்டிருப்பிடம் அதை சாப்பிடற மாதிரி நெலிபன் பிஸ்கட் ஒன்று இருந்துச்சு. ரெண்டு பிஸ்கட் இருக்குல்ல கிரீம் இருக்கும் பச்சையும் வெள்ளையும் இங்கே இருக்குது நெலிபன் பிஸ்கட் வாங்குற பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அதுவும் நல்லா
0: இருக்கும். இப்பயும் நீங்க சாப்பிடுற பிஸ்கட் என்னது விரும்பி?
1: இப்ப நான் சாப்பிடுற பிஸ்கட் நாய் பிஸ்கட்.
0: என்னது
1: நாய் பிஸ்கட் தான
0: என்ன
1: பாட்டு தவளை சத்தம் கேட்டு எங்களை சித்த பாக்குறதுக்கான போற திருப்பி
0: இன்னைக்கு பாட்டு தர முடியுமா தெரியல. இன்னைக்கு வந்து பாடல் வந்து எப்ப கேட்க போறோம்னா அடுத்த நிகழ்ச்சி எல்லாம் கேட்க போறோம். அதுவும் வந்து இந்த ஷோவே வந்து இந்த சோல் அண்ட் ஃபயர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் ஷோவை ப்ரமோட் பண்ற நிகழ்ச்சியாகவும் இருக்கும் இல்லையா, அதனால ஆண்ட்ரியா மற்றும் சின்மை பாடிய பாடல்களை கேட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி தலைப்பு வந்து சிம்பிளான ஒரு தலைப்பு தான். நீங்கள் போன உயரமான மலை பிரதேசம் எது, அந்த ஹைக்கிங் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் இடத்துல பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை தான் மெயினாக சொல்ல போகிறீங்க. எங்கே உயரமான பிரதேசத்தை போயிட்டு என்ன கற்றுனீங்க, எங்கே போனீங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறீங்க. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜ், காசிநாதன் கேட்கிறேன்.
0: வணக்கம் காசிநாதன், காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணதுக்கு நன்றி. சின்மை ஆண்ட்ரியா ரெண்டு பேருடைய குரலையும் நான் தான் பேச போறேன் அப்படின்னு. அவங்க சின்மை ஆண்ட்ரியா வந்து இனிமே தான் வரப்போறாங்க, ஃப்ளைட் டிக்கெட்ட போட்டிருக்குது, இனிமே தான் அவங்க வந்து அடுத்த மாசம் தான் வரப்போறாங்க. இப்போ வந்து அந்த ஷோவோடைய ப்ரொடியூசரும் அந்த ஷோவோடைய கிரியேட்டிவ் டைரக்டரும் வராங்க நம்ம நிகழ்ச்சிக்கு. ஸோ அவங்க கூட அவங்க பேட்டி, அதுக்கப்புறம் உரையாடல் அண்ட் ஸ்டஃப் நடக்க போகுது. அதே மாதிரி ஒரு போட்டி நிகழ்ச்சியும் இருக்குது, பேட்டி அண்ட் போட்டி.
1: நல்ல பிள்ளைகள் வந்து பாடுற நல்ல எனக்கு வயது நல்ல நல்ல பாட்டு பிள்ளைகளை பார்க்கணும். அந்த அளவுக்கு நான் எனக்கு என்ன மூச்சு இருக்கோடியா கூட்டத்துக்கு நான் இப்ப கூறேன். முந்தி போவன் பாரதி பாஸ்கர் சொல்லித்தான் அதெல்லாம் இருந்ததுனால
0: போவீங்க பட்டிமன்றத்துக்கெல்லாம்.
1: இங்க வந்து எல்லாரும் எல்லாத்துக்கும் போவேன்.
0: வெளியில போனா மூச்சு திணறது.
1: நான் அப்படியும் இலங்கைக்கு போக கூடிய உங்களோட சந்திச்சுதான் போவேன்
0: கண்டிப்பா.
1: போன
0: உயரமான பிரதேசம் எது, மலை பிரதேசம்?
1: நான் 30 வருஷத்துக்கு 19 ஆண்டு பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு போனேன். அதே பெரிய வளர்ந்துட்டு அப்ப போயிருக்கலாம். இங்க ராவணன் பெட்டு இருக்கு இலங்கையில. கொழும்புல இருக்க அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இந்த வாகனங்கள் ஒழுங்குமனையா வந்தா எல்லாம் கொண்டு அந்த பேருகள் நேரத்திலேயே மலைப்பிரதேசம் எல்லாம் போனாங்கள், கதிராமம் எல்லாம் போனாங்கள். அதுல ஒரு சந்தோஷம் இருந்து அந்த பிள்ளைகள் வேலை செய்யற இதுகளை பார்த்து நான் எம்ஜிஆர் ஆளும் தான் அதில் பார்த்தோன்னு எனக்கு அது கவலையும் அதில் சந்தோஷமா வந்தோம். அங்க போய்
0: சிறப்பு சிறப்பு சூப்பர் காசிநாதன், ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
1: எனக்கு அந்த பிள்ளைகள் பாக்கல, இந்த மானுக்கு அப்ப போய்க்கல 27 வயது, மானுக்கு 25 வயது.
0: ஓ இப்ப என்ன வயசு?
1: 30 வருஷம்
0: சிவலிங்கம் போன இடத்துல அவர் பாதம் பட்ட இடம்
1: தான் இருக்கு. அவர் என்னன்னு இலங்கையில மாய இருந்ததா?
0: ஓகே,
1: மாய வந்து கல்யாணம் கட்டினது சிவன் இலங்கையில.
0: ஓகே, நான் இந்த சிவனுடைய ஹிஸ்டரியை நம்ம திருப்பி பேசுவோம், மற்ற நேர்களும் இருக்காங்க. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்காக, மீண்டும் சந்திப்போம். அடுத்த ஷோவுக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜ், நான் சத்யா
0: பேசுறேன். பயங்கரமா பிரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம், ஆனா முதல்ல ரொம்ப நேரம் கழிச்சுட்டு பேசும்போது திடீர்னு அப்படின்ட்டு ஸ்டக் ஆயிரும். அதுவும் பெண்கள் கிட்ட பேசும்போது அதிகமாகும் எனக்கு. ஏதோ இருக்க, கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் எப்படி இருக்கேன்னு.
2: இல்ல இல்ல, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. இன்னைக்கு நான் அப்படி
1: நான் யோசிக்கவே இல்லை. நீ அந்த கோணத்துல இப்பதான் எனக்கு எடுத்து தாரீங்க. நான் எங்கட ராஜ எங்கட குடும்ப ராஜ விட்டு கொடுக்க கூடாது. அடி நாலு பேருக்கு
2: முன்னால முருகர் படத்தை போட்டு வச்சிருங்க.
1: நீங்க அந்த சேர் தேடி கொண்டு வந்து சேர் எல்லாம் செட் பண்ணினு சொல்லும் போதே நான் மனது கிணைச்சு, நான் சேர் மட்டும் இல்ல அந்த ரூமுக்குள்ள இருக்கிற எல்லா தேவையில்லாத அந்த காவேஜ் அது இதெல்லாம் ஓபனைஸ் பண்ணத்தான் இவ்வளவு நேரம் எடுத்திருக்கேன்.
2: கரெக்ட், அதேதான். எப்படி வந்து திடீர்னு பேச்சுலர் ரூமுக்கு அப்பா அம்மா வராங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அதேதான் நடந்தது.
1: ஆமா,
2: சாம்பிராணி பக்கம் போட்டு வச்சிருக்கேன் அப்படி ஸ்டுடியோ.
1: ஆமா,
2: உங்களுடைய நீங்க போன மலை பிரதேசங்களே ரொம்ப ரொம்ப பிடித்த மலை பிரதேசம் எது?
1: பிடித்தது வந்தனாதன். இது என் சொன்ன மாதிரி நுரேலியா ஹட்டன் நுரேலியாவுக்கு போயிருக்கிறேன். அங்க அந்த ரோட் ட்ரிப் கார்ல தான் போனாங்க, ரோட் ட்ரிப்பா போனாங்க. அப்போ இடையில நின்று அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் விழுந்த நேரம் சித்தம் நல்லா இருந்துச்சு. அதை தவிர நான் 2 இயர்ஸ்க்கு முன் நார்வே போனாங்க.
2: ஓகே, நார்வே.
1: நார்வேல வந்து ஹைவேங்க ரெண்டு ஒரு இடம் இருக்குது, அந்த க்ரூஸ் எல்லாம் வந்து நிற்கும். அதுல வந்து அந்த க்ரூஸ் நிக்கிற ஒரு குடா மாதிரி ஒரு இது சுத்தி வர மலை, அதுல ஒரு மலையில நாங்க சுத்தி சுத்தி சுத்தி நல்ல ஹைட்டுக்கு போகலாம். அங்க போய் நின்று இந்த க்ரூஸ் மேல இருந்து பாக்கலாம்.
2: ஓகே ஓகே, இன்ட்ரஸ்டிங். இருக்கும் நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு திரைப்படத்துல ஒரு பாட்டுல கூட இந்த லொகேஷன் வந்திருக்கு. பெரிய மேல மலை மேல இருந்து ஆடுவாங்க, பின்னாடி அந்த க்ரூஸ் வந்து நிக்கும் அப்படியே கலக்கீழ.
1: ஆனா மலையில நிக்கல அங்க நின்று அவங்கள பாக்கும்போது தெரியாது, அங்க இருந்து கீழே பாக்கும்போது அந்த குருசர் அவ்வளவுக்கு உயரம், சரியான உயரம். மேல போ அந்த முகில் எல்லாம் மறைச்சிடும், மேல அவ்வளவுக்கு உயரம்.
2: ஓகே, சூப்பர்,
1: நல்ல இது.
2: நீங்க அங்க யாரையும் தள்ளிவிட எல்லாம் பிளான் பண்ணல?
1: இல்லை, முதல் வந்து போகும்போது ஒரு நைட் ஒரு ஈவினிங் போனாங்க. போயிருக்க மேல ட்ரிப் போயிருந்தோம், போனோம் எல்லாம் புகாரா இருந்துச்சு, அப்ப கிளியரா இல்லாம இருந்துச்சு. திரும்பி வந்துட்டு அடுத்த காலை மேல போனாங்க. பகுதி என்னன்னு சொன்னா மேல அந்த புகாருக்குள்ள போகும்போது கொஞ்சம் இருட்டி கொண்டு வந்துச்சு. நான் ஹஸ்பண்ட் மகன் மகள் எல்லாரும் போனாங்க, நானும் மகளும் திரும்பி கிளம்பினாங்க. அப்ப மகள் எல்லாம் நல்லா கார் ஓடுவா. மலையில போகும்போது முன்னுக்கு வந்து புகார் இருந்துச்சு, அவ தில் சீட்ல இருந்த நாடி அது கொஞ்சம் அரைக்கினா கூட கீழே விழுந்துடும். அப்படி அந்த சரியான கிட்டத்தான் அந்த ரோட் சுத்தி சுத்தி போகும். கொஞ்சம் நேரத்துல இந்த கணவன் ஓடிக்கொண்டு போன கொஞ்சம் நேரத்தை அழ தொடங்கிட்டா பயத்துல. ஆனா அதே இது அடுத்த நாள் அவ பகல்ல நல்ல நல்ல கிளியரா இருந்துச்சு, அவ ஓடிக்கொண்டு போனா அதோட மறக்க முடியாது.
2: சூப்பர். இப்ப ஒரு கேள்வி உங்களுக்கு, நீங்க வந்து இப்ப மலை பிரதேசத்துக்கு போயிருங்க, மலையிலதான் இருக்கீங்க, அங்க வந்து யூஸ்வலா ஏதாவது ஒண்ணு கத்துவாங்க தெரியுமா? எக்கோ கேக்குறதுக்காக என்ன கத்துவீங்க அங்கிருந்து? அதை தவிர இப்ப நீங்க அதை கத்துங்களே, நான் தான் மலை, இப்ப எப்படி எக்கோ கொடுக்குறேன்னு பாருங்க, கத்துங்க.
1: நானும் மகளும்
2: சிறப்பு. அந்த பிஸ்கட் தலைப்பு மறுபடியும் பேசுவோம், அப்ப திருப்பி கனெக்ட் பண்ணுவீங்களா? அப்ப பேசிடலாம். இணைப்பில் இருக்கும் நேர்கள் காத்திருங்கள், விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். விளம்பரத்தை ஓட்டிதான் ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான், வேலை விட்டு தூக்கிடுவாங்க.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4665-4661.
5: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
8: Everything okay? No problem, Dijinam.
9: Bar kalamu closing da, tadikira nadi.
10: The customer you're trying to reach is not available.
3: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
8: செல்வம் சரி சரி.
2: நேரம் சரியாக 10:47 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஜ்டியில். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி, ஆனால் நீங்கள் கேட்ட பாட்டை போடல. ஆனால் இதில் வந்து ஜஸ்ட்டு உரையாடல் அண்ட் ஸ்டஃப் தான். இன்றைக்கி டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 degrees Celsius, சூப்பராக இருக்குது இன்றைக்கி வெதர். இன்றைக்கி வந்து அதிகபட்சமாக 26 degrees. ஆக்சுவலி செம்ம வெயிலான ஒரு நாள். நிறைய தண்ணி குடிங்க. கண்டிப்பாக வந்து வெளியில் போகிறப்ப உங்களுக்கு சுல்லுன்னு வெயில் அடிக்கிறது தெரியும். நார்மலாக இருக்கிறதுக்கும் இன்றைக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைக்கி அதிகபட்ச வெப்பநிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக நிறைய தண்ணி குடிங்க சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து மவுண்ட் எவரெஸ்ட் டே. எதற்காக இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க? 29 May முதல் முறை வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை கிளைம் பண்ண சர் எட்மண்ட் ஹிலரிக்காகவும் அப்புறம் டென்சிங் நார்கேவுக்காகவும் வந்து இந்த நாள் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. 1953 வந்து 3rd வந்து இவங்க ஏறியிருக்காங்க. அப்போ வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு கியர்ஸ் கிடையாது, அந்த ஆக்சிஜன் பயங்கரமாக அங்கே டிப்பாகும். அதுக்கு வந்து மானிட்டைஸ் பண்ணுற ஆக்சிஜன்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த அளவுக்கு குளிர தாங்கக்கூடிய அந்த லிவர் வெயிட்லெஸ் லிவர்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனாலுமே இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து அதில் நடந்து போனது மிகப்பெரிய ஒரு சாதனை. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் இன்றைக்கி வந்து அதை கொண்டாடுறாங்க. அதை தலைப்பாக வச்சு தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நீங்கள் போன மிக உயரமான மலை பிரதேசம், பயங்கர கிளைம் பண்ண பெரிய பீக் எது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். நான் வந்து இந்த மவுண்டன் ராக் கிளைம்பிங் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சரான விஷயம். இதில் ஆல்பர்ட்டாவில் வந்து நார்க்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இது இருக்குது. அதில் வந்து நீங்கள் லிட்ரலாக கீழேருந்து மலையை வந்து ஏறுவீங்க, செங்குத்தாக இருக்கும். அதில் வந்து இடுப்பில் வந்து அந்த கியர் போட்டுக்கிட்டு அந்த ஒரு ஒரே ஒரு கொக்கி தான் உங்களுடைய உயிரை வந்து அப்படியே உயிரை நூலில் பிடிச்சிருக்கோம், கொக்கியில் பிடிச்சிருக்கோன்ற மாதிரி பிடிச்சிப்பாங்க. அந்த ராடை பிடிச்சே தான் நீங்கள் ஏறணும். அது ரொம்ப எட்ஜில் வந்து அப்படியே நடந்து போகிறது. என் மனைவியெல்லாம் டர்ரு விட்டு காலு கட்டு கட்டு கட்டு கட்டு கட்டு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு நான் போய் சேரணும் இல்லையா, அவளை கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக போச்சு. கூட்டு போனதே கழட்டி விடுறதுக்கான் அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற ரகசியம். இருந்தாலும் தப்பிச்சிட்டான், ஸ்கெட்சை போட்டேன், எஸ்கேப் ஆகிட்டான். செமையாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நார்க்வே அந்த மலை பேர். அது வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கேபிள் காரில் ஒரு இடத்துக்கு ஒரு பகுதி கூட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஏறணும். செங்குத்தான மலை கீழே அப்படியே ஒன்றுமே இருக்காது, டொயின்னு கீழே தான் அப்படி உளுந்தால் அப்படியே 1200 கீழே அப்படியே தான் உழணும். அவ்வளோதான், பாடியில் ஒன்றுமே கிடைக்காது உங்களுக்கு. ஆனால் அந்த மாதிரி அட்வென்ச்சர்லாம் பண்ணுறதான ஒரு ஜிலுக் ஜிலுக் காட்டுது. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் பண்ணி தான் அதையும் ஷேர் பண்ணுங்கள். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் ரசிகன், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
11: இருக்கிறேன்,
2: சூப்பர். தெரியுது உங்களுடைய எனர்ஜி நல்லா இருக்கு. வெதர் நல்லா ஆச்சுன்னா எனர்ஜி தானாக வந்துடுது.
0: அப்படியா? என்னப்பா சொல்லவே இல்ல.
1: இதெல்லாம்
0: நியாயமா? அங்கிருந்து 20 நிமிஷம் கூட வீடு தெரியுமா? ஆமா
1: எந்த
0: கல்யாணத்துல போய் தாலி எடுத்து குடுக்கறதே தெரியல, அந்த அளவுக்கு பிஸியா இருக்கு கேலண்டர் உங்களுக்கு. கரெக்ட், ஃபேமஸ் தான் இருந்தது, அழகா போறது உங்க தப்பா.
1: கூட்டு
0: போனாரு தள்ளி கூட பார்த்தாரு, ஆனா ஆயுசு கெட்டி எஸ்கே
1: போயிட்டாரு.
0: மாண்ட்ரியல் சைடு தான் இங்க பாக்குறாரு நினைக்கிறேன்.
1: முதல் ஊர்ல இருந்து வெளிக்கிட்டு போனேன், எனக்கு ஊர்ல பெருசா பாட்டு இல்ல பிரச்சனைகள் காரணமாக. அப்ப வெளியில பாத்தேன்னா முதல் சூடின ஊரம் சொன்னா அண்ணாமலை, என்ன திருப்பதி.
0: திருப்பதி, ஓகே,
1: வெங்கடாச்சலவதியா, அதுதான் அவளா ஆயிட்டு வரி போய் போன ஒரு இடம்டா திருப்பதி தான்.
0: ஓகே,
1: அதுல இருந்து கூப்பிட்டேன்னு சொன்னா கோவிந்தா
0: கோவிந்தா கோவிந்தோ.
1: அதுதான் இருக்கு.

0: தெரியல அது ஒரு ஃப்ரெண்டாக இருந்தபடியே அவை இருந்த இடத்துக்கு போனேன். அங்கே நிறைய மேலதான், ஆனால் அது இந்த அந்த அந்த ஸ்டட்டின் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, தான் நினைக்கிறேன். அது அதுலேயும் போயிருக்கிறேன். ஆனால் அந்த இப்படி எக்ஸைட்மெண்ட்டாக போய் ஏறி அப்படி எல்லாம் ஹைக்கிங் இதெல்லாம் செய்யலை.
1: ஓகே ஓகே. ஆனால் ஒரு மலை பிரதேசம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆல்டிடியூட் டச் பண்ணது அதுதான் அங்கே தான்.
0: ஓ ஓ, அப்புறம் இங்கே மெரிடைம்ஸ் போனாங்க. மெரிடைம்ஸ் போயிக்க இந்த இடம் எனக்கு ஞாபகம் இல்ல, கன்னடம் தானே, என்ன நோவா ஸ்கோஷியா, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் சொல்லி எல்லா இடம் போனாங்க. ஒரு இடத்துல போனாங்க, அது போயிக்க தெரியல, ரங்க வெறியக்கதான் அந்த பயம் இருந்து அப்படி வந்து.
1: ஆனா
0: அது இந்த இடம் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, இதை சொல்லலாம்.
1: காத்திருங்கள், விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: நேரம் சரியாக 10:59 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்க போகின்றோம். உங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து லக்கி டே, டிக்கெட்டை வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரேடியோவில் வந்து கெஸ்ட்டு வரப்போகிறாங்க, நான் போய் வெல்கம் பண்ணிட்டு நியூஸை போட்டுட்டு நியூஸ் முடிஞ்சோடனே அப்படியே லைனில் இருக்கிற எல்லா நேர்களையும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பேராக எழுதி குழுக்களில் உங்கள் பேரும் வருதான்னு பார்ப்போம். எல்லோரும் லைனில் அப்படியே வெயிட் பண்ணுங்கள், டக்குன்னு இவங்களையும் கூட்டிகிட்டு நியூஸ் முடிகிறதுக்குள்ளார அவங்கள செட்டப் பண்ணிவிட்டு ஒரு ஷோவை ஆரம்பிச்சிருவோம்.
1: தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஊழியர்களை பணியமர்த்தும் போது அப்போதிருந்த அரசியல் அதிகாரிகளின் செல்வாக்குக்கு உட்பட்டு அந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டுமென குழு சுட்டிக்காட்டியுள்ளது. முதன்மை கடனாளிக்கு எதிராக முதலில் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் பிணையாளருக்கு எதிராக கடன் வழங்கிய நிறுவனம் நேரடியாக வழக்கு தொடர சட்டப்பூர்வ உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தனது பதவியிலிருந்து விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச உறவுகள் மீது அர்ப்பணிப்புடன் செயற்படும் திறந்த, அதே நேரத்தில் நம்பகத்தன்மை மிக்க கூட்டுறவு நாடாகும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு சம்பளத்துடனான மாதவிடாய் விடுமுறையை வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு அரசாங்கத்திடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுக்க உள்ளதாக இலங்கை குடும்ப திட்டமிடல் சங்கம் தெரிவித்துள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேரம் நடத்துவது குறித்து சிபிஐ விசாரணையை கூற உள்ளதாக அந்த கட்சியின் கொறடா ஆக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார். ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்புகளை 3 மாதங்களில் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தீர்ப்பு தாமதமாவதற்கான காரணத்தை 30 நாட்களுக்குள் கூறவில்லை எனில் புதிய அமர்வுக்கு வழக்கு மாற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை அதிகரிப்பதற்காக விப்ரோ நிறுவனம் ஒரு அமெரிக்க நிறுவனத்துடனான தனது கூட்டாண்மையை விரிவுபடுத்தியதைத் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்குகள் முன்னணியில் இருந்ததால் இந்திய பங்குகள் இன்றைய தினம் உயரத் தொடங்கியிருந்தன. மாநிலங்களுக்கிடையே நிலவும் நதிநீர் பங்கீட்டு பிரச்சினைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் என்றும் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் இடையே செயல்படுத்தப்படும் கேன் பெத்வா திட்டமே இதற்கு முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருக்கின்றார். கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்தின் அழைப்பின் பேரில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் யி 3 நாள் பயணமாக மே 28 ஒட்டோவாவுக்கு வருகை தந்ததை அடுத்து மனித உரிமை குழுக்களும் புலம்பெயர்ந்த சமூகத்தினரும் அங்கு கூடியிருந்தனர். பிரதமர் மா கானி சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த பொழுது ஜனவரி மாதம் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள ஒட்டோவாவுக்கும் பெய்ஜிங்குக்கும் இடையிலான ரகசிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை வெளியிட கட்டாயப்படுத்தும் தீர்மானம் குறித்து கன்சர்வேடிவ் கட்சி தீர்மானம் முன்வைத்துள்ளது. அமெரிக்க குடிமகன் என்று பொய்யாக தன்னை கூறிக்கொண்டதற்கும் சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை வைத்திருந்ததற்கும் நாடுகடத்தப்பட வாய்ப்புள்ள கண்காணிப்பாளருக்கு தண்டனை விதிக்கப்பட உள்ளது. இஸ்ரேலிய படைகள் தற்பொழுது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் தெற்கு லெபனான் பகுதியில் சந்தேகத்துக்குரிய வான்வெளி பொருள் ஒன்றை இடைமறித்து வீழ்த்தியதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த தகவல்களை முதலீட்டாளர்கள் ஆராய்ந்து வந்ததால் இன்றைய தினம் தங்கத்தின் விலை சற்று உயர்ந்திருக்கின்றது. தெற்கு லெபனானின் நபாத்தியா மாகாணத்தில் அமைந்திருக்கின்ற ஜன் கானா பகுதியில் மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேலிய இராணுவம் உத்தரவிட்டுள்ளது. காசா நகரில் உள்ள முழு குடியிருப்பு பகுதிக்கும் இஸ்ரேல் கட்டாய வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதேவேளையில் நகரின் தென்மேற்கே உள்ள ஒரு பகுதியில் இஸ்ரேலிய ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். நியூசிலாந்தின் தலைநகரான வெலிங்டனில் அமைந்துள்ள இலங்கைக்கான புதிய உயர்ஸ்தானிகராலயம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தின் நியூசிலாந்துக்கான உத்தியோகபூர்வ விஜயத்திற்கு இணைவாக நேற்று இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படையும் என்று வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்வில் நியூசிலாந்து வெளிவிகார அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டிருக்கின்ற நாளாந்த நாணய மாற்று வீதங்களின்படி அமெரிக்க டாலரின் கொள்வனவு மற்றும் விற்பனை விலைகள் பதிவாகியுள்ளன. அதன்படி டாலரின் கொள்வனவு விலை 324 ரூபாவாகவும் விற்பனை விலை ₹34 காணப்படுகின்றது. மே 27 டொலரின் விற்பனை விலை ₹330.81 காணப்பட்ட நிலையில் அதனுடன் ஒப்பிடும்பொழுது இன்று டொலரின் விற்பனை விலை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகாரம்மிக்க சமயத் தலைவர்களினால் இழைக்கப்படும் பாலியல் ரீதியிலான அநீதிகளுக்கு எதிராக கண்டனத்தையும் நீதிக்கான கோரிக்கையையும் வெளிப்படுத்தி மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தினால் கண்டன பேரணி இன்று மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நடத்தப்பட்டது. மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் இணைப்பாளர் கே மகாலட்சுமி தலைமையில் இடம்பெற்ற குறித்த கண்டன பேரணியில் பெண்கள் அமைப்பின் பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், மெசிடோ நிறுவன பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டதோடு புத்தளம் மாவட்ட முஸ்லீம் பெண்கள் அபிவிருத்தி நம்பிக்கை நிதியத்தின் பணிப்பாளர் யுஹைதியா முஹைதீனும் கலந்து கொண்டிருந்தார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு காணப்பட்டனர். மாவட்ட சீலத்துக்கு முன் ஆரம்பமான ஊர்வலம் மன்னார் பசார் பகுதி ஊடாக சென்று மீண்டும் மன்னார் மாவட்ட செயலக பகுதியை சென்றடைந்தது. இதன்போது அவர்கள் பகிரங்க கோரிக்கையை முன்வைத்து அதிகாரிகளுக்கு அனுப்பி வைப்பதற்கான மகஜர் ஒன்றை பொதுவெளியில் வாசித்தனர். வெசாக் தினத்தை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற தானசாலைகளை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக இலங்கை பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தானசாலைகளை நடத்துவோர் தத்தமது பிரதேச பொதுச் சுகாதார பரிசோதகர் ஊடாக உரிய பிரதேச சுகாதார அதிகாரி அலுவலகத்தில் தங்களது தானசாலைகளை பதிவு செய்ய வேண்டுமென்று பொதுச் சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் தானசாலைகளில் கலந்து கொள்வோரின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தானசாலைகளின் போது பின்பற்ற வேண்டிய சுகாதார வழிகாட்டுதல் நெறிமுறைகள் சுகாதார அமைச்சின் தொற்றுநோயியல் பிரிவினரால் வெளியிடப்பட்டுள்ளன. தானசாலைகளை ஏற்பாடு செய்பவர்கள் மற்றும் சமைப்பவர்கள் பின்பற்ற வேண்டிய சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு முறைகள் இந்த வழிகாட்டுதலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதே விசேட அறிவுறுத்தல்கள் மற்றும் வழிகாட்டுதல் கோவைகளை சுகாதார அமைச்சின் தொற்றுநோயியல் பிரிவின் உத்தியோகபூர்வ இணையதளமான இணையதளத்துக்கு சென்று நீங்கள் தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பாடசாலைகள் திறப்பது ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளிலும் அரச உதவி பெறும் பாடசாலைகளிலும் மற்றும் தனியார் பாடசாலைகளுக்கும் கடந்த ஏப்ரல் 27 முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு பாடசாலைகளில் சிறப்பு வகுப்புகளோ அல்லது வேறு எந்தவிதமான வகுப்புகளோ கட்டாயம் நடத்தப்படக்கூடாது என்றும் பாடசாலை கல்வித்துறை கடுமையான உத்தரவை பிறப்பித்திருந்தது. மே 31 வரை மட்டுமே கோடை விடுமுறை என அறிவிக்கப்பட்டிருந்ததால் ஜூன் 1 பாடசாலைகள் திறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் புதுச்சேரியில் வரும் ஜூன் 4 முதல் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் மற்றும் பல்வேறு நிர்வாக காரணங்களை கருத்தில் கொண்டு தமிழகத்திலும் ஜூன் 4 முதல் பாடசாலைகள் திறக்கப்படும் என்று பாடசாலை கல்வித்துறை அறிவித்துள்ளது. சூலூரில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் விரைந்து நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியளித்திருக்கின்றது. அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் இன்ஸ்டாகிராமில் பரவும் வீடியோக்களை நீக்க நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விசாரணை சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்து வருவதாக திராவிட முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குற்றம் சாட்டியிருக்கின்றார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கின்ற எக்ஸ் தள பதிவில் கடலூரில் இளம்பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும் தூத்துக்குடியில் நண்பர்களுடன் ஏற்பட்ட கலவரத்தில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட குற்றச்சம்பவங்கள் கவலையை அதிகரிக்க செய்திருக்கின்றதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ள சட்ட ஒழுங்கு பிரச்சினைகள்

நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஜி 101.3. நேரம் சரியாக 11:14 ஆகுது. கரெக்டாக நம்ம கெஸ்ட் வந்து 11:11 உள்ள வந்து ஏஞ்சல் நம்பரோடு வந்திருக்காங்க. ஸோ எல்லாம் சிறப்பாக அமோகமாக நடக்க போகுதுன்ற நம்புகிறோம். ஒரு ஹலோ சொல்லி ஆரம்பிச்சிருவோம். அண்ட் யார் வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த என்டையர் சோல் அண்ட் ஃபயர் ஆன் த ஷோவுடைய ப்ரொடியூசர் மற்றும் ஹாப்பி நோமேட்ஸ் உடைய ஃபவுண்டர் டிரெக்டர் மிஸ்டர் ஷாஜு ஜான்சன் அவர் தான் வந்து நான் இப்போ இன்வைட் பண்ண போகிறேன். டேடியஸ் ஷாஜு ஜான்சன், செல்லமா ஷாஜு சேட்டா அப்படின்னு பொதுவாக மக்களால் அழைக்கப்படுற ஒருத்தர். வணக்கம் ஷாஜு.
1: வணக்கம் ராஜ். வணக்கம் சிங்கமார் நேயர்கள். காலையில் வந்து நம்ம அமோகமாக ஆரம்பிச்சிருக்கோம். லெட்ஸ் சீ ஹவ் இட் ஆல் கோஸ்.
0: இது கூடியே வந்து நம்ம கூட இன்னும் ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒருத்தங்க பேரு சிந்து, அண்ட் ஷீ இஸ் அ மல்டி டேலண்டட் பர்சன், ஒரு சிறப்பான ஒரு டான்சர், சொந்தமாக ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்திட்டு வராங்க. இந்த சோல் அண்ட் ஃபயருடைய கிரியேட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் ஹெட் அவங்க தான். ஸோ ஹலோ சிந்து, வெல்கம்.
2: ஹலோ ராஜ், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் த ஷோ.
0: இந்த கூடியே வந்து இந்த என்டையர் கிரியேட்டிவ் சைடு இருந்தாலும் டெக்கில் வந்து கில்லியாக ஒருத்தர் வந்து இருக்கணும் இல்லையா? இந்த ஷோவை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கும் சரி, அழகழகாக நீங்கள் பார்க்குற போஸ்டர்ஸ், மற்றபடி எல்லா இதர வேலைகள் அட்மின்னு சொல்லுவாங்க, ஆனால் என்டையர் வேலையை டி ராஜேந்தர் மாதிரி பார்ப்பார். அவரே தான் ஷோவில் வந்து ஒரு சைடு கேமராவை பிடிப்பார், அவரே இந்த சைடு நடிப்பார், பாட்டு எழுதுவார், பாட்டும் பாடுவார், மியூசிக்கும் பண்ணுவார்ன்ற மாதிரி ஒரு பன்முகம் கொண்ட இன்னொரு ஸ்மார்ட் பர்சனாலிட்டி வினீத் எங்களோட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஒரு ஹலோ சொல்லிடுங்க வினீத்.
3: ஹலோ. ஹலோ ராஜ். ஹலோ சிஎம்ஆர் நேயர்களே, எல்லாருக்கும் வணக்கம்.
0: ஸோ இந்த மூன்று தெய்வங்களும் உள்ளார வந்திருக்காங்க. ஸோ இந்த மும்மூர்த்திகளோடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. கண்ணா, இந்த அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா, இங்கே கால் பண்ணுற ஒவ்வொரு நேயருடைய பேரையும் வந்து சிந்து தன்னுடைய பொன்னான எழுத்துக்களால் தமிழில் உங்கள் பேரை எழுதி வைப்பாங்க. அதுக்கப்புறம் குழுக்கள் முறையில் இந்த ஷோவுடைய ப்ரொடியூசர் வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கிற. எத்தனை டிக்கெட் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க ஷாஜு? எத்தனை பேருக்கு பரிசு கொடுக்கலாம்
1: நீங்கள் சொல்லுங்கள் ராஜ். நம்ம கால் வரது பொறுத்து தான்.
0: பொறுத்து தான். ஓகே.
1: மினிமம் 3 கொடுக்கலாம்.
0: ஓகே.
1: அதுக்கு மேலே வந்து ஷோவோட கால்ஸை பொறுத்து வர கொடுத்துக்கலாம்.
0: எஸ் ஷாஜு, ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக தான் ஆரம்பிப்பார், அதுக்கப்புறம் அவர் கையிலேருந்து தாராளமாக வரும். ஸோ கொடுத்து சிவந்த கரங்கள் தான் நம்மளுடைய கனடாவுடைய கர்ணன் ஷாஜு. கண்டிப்பாக உங்கள்கிட்ட அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஒவ்வொரு நேராக இணைக்கலாம். இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் யார் என்று பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியில். அந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர், வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். பார்த்தீங்களா, அதிர்ஷ்டம் பக்கத்தில் வரும், ஆனால் அது வந்து உள்ளே வராது அப்படின்ற மாதிரி. அவர் செகண்ட் காலில் கண்டிப்பாக எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ரமேஷ், லைனில் வாங்க, அப்போ தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதா இல்லையானு பார்க்கணும். அடுத்த நேருக்கு வாய்ப்பு. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர், வணக்கம்.
4: வணக்கம். ராஜி வந்து ரவி சுவாமிகள்
0: கிடைக்கிறது. வணக்கம். லக்கு எப்பயுமே சுவாமியிலேருந்து ஆரம்பிக்குது. ரவிபாலா, ரவிபாலா தான் அவரோட பேர். ஆ, நல்லா இருக்கேன் ரவிபாலா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: எழுதிருங்க. ஹலோ. ஹலோ சொல்லுங்க ரவி, எப்படி இருக்கீங்க?
4: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நான் நல்லா இருக்கிறேன். உங்களோட நிகழ்ச்சியை வெற்றி பண்ண வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி கால் இன்னைக்கு நீங்க கனெக்ட் பண்ணதுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப நன்றி.
0: எந்த பகுதிக்கு போயிருக்கீங்க, அந்த ஹையஸ்ட் ஆல்டிடியூட் நீங்கள் டச் பண்ண இடம் எதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க ரெகுலராக நான் வந்து ஒரு ஷோவில் அவங்க விருப்ப பாட்டு கேட்பாங்க. இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்ததுனால போட்டி என்ன அப்படின்னா, ரெண்டு பெருந்தலைகள் வரப்போகிறாங்க July 4. ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ சின்மையுடைய கட்சி, யாரெல்லாம் ஆண்ட்ரியா கட்சி அப்படின்னு சொல்லி ஓட்டு போட போகிறாங்க. ஸோ உங்கள் ஓட்டு யாருக்கு? ரவிபாலா சுவாமிகள், நீங்கள் உங்கள் ஓட்டு ரஞ்சிதாவுக்கு தான் எனக்கு தெரியும். ஏன்னா ரஞ்சிதாவை நான் கூட்டிகிட்டு வரணும்னா அந்த பாஸ்போர்ட் விசாக்கு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நான் ட்ரை பண்ணணும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து யார் ரொம்ப பிடிக்கும் பாட்டு குரல்? பாட்டு போட நேரம் இருக்குமா தெரியல ரவிபாலா, என்ன பாடல் கேட்கணும்ன்ற மைண்ட் செட்டோட வந்தீங்க நீங்க? சில கேள்விகளும் வந்து கேட்கப்படும் உங்ககிட்ட. கேள்விகளை நீங்கள் கேட்குறாயா நான் கேட்கட்டுமான்ற மாதிரி ஒரு சிம்பிளான ஐடியா தான் இந்த க்வெஷ்சன் அண்ட் ஆன்சரில். ஸோ தட் இந்த ஷோ வந்து எப்படி நீங்கள் பிளான் பண்ணீங்க, எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்ற ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட் டு ஸ்டார்ட் வித். ஏன்னா எனக்கு உங்களை பர்சனலாக தெரியும், ஆனாலும் நேர்கள் கேட்டுட்ருக்க நேர்களுக்கு நீங்கள் யார், இந்த ஷோ என்ன அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃபாக சொல்கிறதுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறப்பவே தலையோடு ஆரம்பிச்சிருவோம்.
2: ஸோ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க
0: சொல்லுங்க நீ யார், யார், யார், யார் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க பாம்பேல பாம்பேல சொல்லுங்க சொல்லுங்க. எஸ் ஷாஜு.
5: ஓகே, ஸோ நீங்கள் பல தடவை சொல்லிட்டீங்க ஷாஜு ஜான்சன் அப்படின்ட்டு, நான் திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லை. பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து கோயம்புத்தூர், படித்தது எல்லாமே அங்கே தான். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் தான், சின்ன வயசுலேருந்து மியூசிக்கு பேஷன், ஆர்ட்ஸ் அப்பு ட்ராமா டம்ஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லைக் இன்னும் வாழ்க்கையில் வந்து வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அனுப்பி விட்டாங்க. என்னது ஏழு கடல் தாண்டி திரவியம் தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடலாக வந்து தாண்டி தாண்டி வந்த ஃபஸ்ட்டு கடல் வந்து துபாய் வந்தேன். துபாயில் வந்து ஒரு 8 வருஷம் அங்கே வந்து குப்பை கட்டினோம். அந்த குப்பையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம்
0: சிலுக்கு ஜிப்பாவை மட்டும் வாங்கிட்டு கனடாக்கு வந்துட்டீங்க.
2: இல்லை அதுக்கப்புறம் துபாய் இவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு ஷாஜி வந்தான்.
5: அதுக்கப்புறம் வந்து யூரோப் போகலாம், அங்கே 1 வருஷம் இருந்தோம் மியூனிக் ஜெர்மனியில். அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து போனோம். அதுக்கப்புறம் சரி பெருசாக வந்து ஒன்று ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2010 வந்து பெரிய ஒரு கடலை தாண்டி நம்ம வந்து கனடா வந்தோம். கேனல் வந்து இப்போ ப்ரொஃபஷனாக வந்து ரியல்டர் தான் நான். ஆக்சுவலி ஐ ஒர்க் ஃபார் ராயல் லிபீச், 10 வருஷமாக வந்து அங்கே இருக்கோம். அந்த நாளடைவில் தான் வந்து நிறையா ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வந்து ஒரு நாளைக்கு வந்து சரி நம்மளே ஒரு பிக் ஸ்கேலில் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி வந்தது தான் நம்மளோட ஹாப்பி நோமேட்ஸ் கம்பெனியும் அப்புறம் வந்து சோலன் ஃபயர் ப்ரோக்ராமும்.
0: சூப்பர். ஹாப்பி நோமேட்ஸை பற்றி டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் பேச போகிறோம். அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி தான் இந்த சோலன் ஃபயர். இந்த பேரை கேட்கும் போதே பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. இந்த பேர் எப்படி வந்தது, அதற்கான பேக் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச போகிறோம். அடுத்த நேரம் இணைச்சிட்டு கண்டிப்பாக
5: கண்டிப்பாக
0: கண்டிப்பாக இருக்கும். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கீங்க? சிறப்பா அருமையா ஹாப்பியா இருக்கேன் குயின்சன். இன்னைக்கு வந்து உங்களுடைய அதிர்ஷ்டம் எப்படி வேலை செய்யுதுன்றத பாப்போம். 2வது நேரம் நீங்க தான் இணைஞ்சிருக்கீங்க. ஆமா, நம்ம கிட்ட வந்து என்கிட்ட 3 பொண்ணு இருக்கு, புடிச்சா கட்டிக்கங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போன்ற மாதிரி எங்களோட வந்து 3 அருமையான நபர்கள் இணைஞ்சிருக்காங்க. நீங்க யாரோட பேச ஆசைப்படுறீங்க? ஆப்ஷன் ஏ வினீத், ஆப்ஷன் பி ஷாஜு, ஆப்ஷன் சி சிந்து. அவங்க பாடின பாட்டிலே உங்களுக்கு வந்து அப்படியே மனசு உள்ள போட்டு வெளியில எடுத்து ஏதோ ஒண்ணு பண்ணுதுரா அப்படின்ற மாதிரி பாட்டா இருந்தா எந்த பாட்டு?
6: அவங்களுடைய முதல் பாடல்
0: ஒரு தெய்வம் தந்த பூவே, அந்த பாட்டு தான் உங்களுக்கு வந்து ஃபேவரட் பாட்டு. சூப்பர் சூப்பர்.
6: வைரமுத்து காளினா. மற்றது அவங்களுக்கு நேஷனல் அவார்ட் கிடைச்ச பாடல்.
0: நேஷனல் அவார்ட் கிடைச்ச பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சூப்பர். இந்த ஒரு தெய்வம் தந்த பூவே வந்து எனக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு. ஸோ அந்த பாட்டு முடிஞ்சால் நான் உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். டைம் இருக்குமான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக அதை நோட் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள் பேரையும் நோட் பண்ணி வச்சுருக்கோம். ஷோவை ஃபுல்லாக கேளுங்க. ஒரு வேளை உங்கள் பேர் வந்துருச்சு அப்படின்னா அந்த டிக்கெட் எப்படி வந்து வாங்குறதுன்ற அந்த ப்ரொசீஜரும் நான் உங்களுக்கு சொல்லுவேன்.
5: வணக்கம், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கோங்க. சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா?
6: இந்தியா எப்படி இருக்கு?
0: இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னு?
5: இந்தியா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்தியாவும் நல்லா இருக்கு, மோடிஜியும் நல்லா இருக்காரு, சிஎம் விஜயும் நல்லா இருக்காரு.
0: எடுத்துருவோம் 48 மினிட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ற நம்பர்லாம் இருக்காங்க. சோ அதனால எடுத்துறோம். ஹலோ, வணக்கம்.
7: ஓ வணக்கம் ராஜ், நான் இதே பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
5: சௌக்கியமா இருக்கோம்.
2: சௌக்கியமா இருக்கோம், சூப்பரா இருக்கோம்.
7: நன்றி, எல்லாருக்கும் நன்றி.
0: இதயன், அவர் பேர் இதயன். ஹார்ட் தான் அவருக்கு வந்து நல்லா வேலை செய்யற ஒரே பார்ட். எஸ்,
2: இதயத்தோட வந்திருக்காரு.
0: இதயத்தோட வந்திருக்காரு. ஆமா, இப்ப இதயனோட இதயத்துல எந்த பேர் இருக்குன்னு பாப்போம். சின்மையா, ஆண்ட்ரியாவா?
7: எனக்கு பிடிக்கும் ஆனா கிடைக்காதா, எனக்கு
0: பிடிக்கும்.
5: ஆனா தெரிஞ்சுக்கலாமா
0: பெண்களுடைய பையன் கிட்ட இந்த மாதிரி ஒரு பேசுறத நான் இப்பதான் கேக்குறேன்.
5: ரொம்ப சந்தோஷம்.
7: அதான்
0: தெரியுமே,
7: அதையே தள்ளி விடுவேன் எங்க லட்சியில.
0: நீங்க ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா. இதயன்
7: ஊர் சுற்றுறதான் வேல
5: நீங்க
8: வாய்ப்பு கிடைச்சது கலைக்கிறதுக்கு.
2: கண்டிப்பா கண்டிப்பா,
0: ரொம்ப சந்தோஷம்.
8: போராளமா கலைக்க முடியாம போடுது ரெண்டு நாள்.
0: ஆமா, அப்ப வந்து வர முடியாம போச்சு.
8: வேலையில பிஸியா இருக்கு, நான் பிஸியா இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருந்தது, உங்களுக்கு விஷயங்களை எனக்கு கிடைக்க முடியதா இல்லை, அதான் பிரச்சனையா போட்டுது.
0: ஆமா கரெக்ட். இது வந்து எப்படி அந்த கள்ளக்கண்டா நாயக்கனும் அந்த மாதிரி சொல்றீங்களா?
8: அதான் கள்ளக்கண்டா நாயக்கனும் நாயக்கண்டா கண்ணும்
0: புரிஞ்சு போச்சு. சரி, இப்ப தேவதாஸ், உங்களுடைய ஓட்டு யாருக்கு? சின்மைக்கா, ஆண்ட்ரியாவுக்கா? யாருடைய பாடல், யாருடைய குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
8: எங்களோட வயதுக்கு சிம்மையை தான் இருப்பான். வாழ்ந்த பாட்டுகள், அருமையான பாட்டுகள், எனக்கு பிடிச்ச பாட்டுகள்.
0: ஓஹோ, ஓகே. சின்மைக்கு அவ்வளவு ஒண்ணும் வயசு ஆகலையே.
8: வயசு ஆகாட்டியும் அவன் அந்த பாட்டு
0: பாட்டு
8: அந்த பாட்டுகள் வித்தியாசமா. அதுக்காக நான் மற்றவாவ குறை சொல்ல இல்ல, அவன் நல்ல பாட்டுகள் தந்திருக்கிறா.
0: அப்ப ஆனா மேடையில வரும்போது சின்மைக்கு மட்டும்தான் கை திட்டுவாங்க. ஆண்ட்ரியாவுக்கு கை திட்ட மாட்டீங்க?
8: நோ நோ நோ நோ, அது அப்படி சொல்லாத. எங்க அந்தியாக்கும் நாங்க கட்டாயம் செய்வோம். நல்ல படங்களை நடிச்சிருக்கிறா, கமலஹாசனோட சேர்ந்து படங்கள் நடிச்சிருக்கிறா. நல்ல ஒரு பல்முக திறன் கொண்டவா.
0: இந்த சோலன் ஃபயர் நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க டிக்கெட் ஆல்ரெடி வாங்கியாச்சா, இல்ல இனிமே தான் வாங்க பிளானா?
8: பாப்பா, நீங்க இப்ப அதிர்ஷ்டத்துல கிடைச்சா அப்படியே வருவோம் வந்து பாக்குறோம்.
0: அப்படியே? சரி, யார யாரெல்லாம் கூட்டிட்டு வரலாம்னு பிளான் பண்றீங்க உங்க கூட?
8: முதல்ல என்னுடைய ஃப்ரெண்டா கூட்டி கொண்டு வருவேன்.
0: ஓகே, ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் டியா?
8: ஃப்ரெண்ட் அதாவது நம்பர் இப்ப நாங்க கொடுத்த நான் அடிக்கடி கலக்க சொல்லி.
0: அப்படியா? சூப்பர், ஓகே.
8: உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஃப்ரெண்ட்.
0: ஆ, தெரியும். அந்த வைன் பாட்டில் எடுத்துட்டு அடிக்கடி வீக்கெண்ட் பார்க்க வருவார் அவர் தானே? சரி,
8: அவர் தான், அவர் தான்.
0: சூப்பர் பாப்பா, உங்களோட அதிர்ஷ்டம் வேலை செய்தான்னு. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து இந்த ஷோவுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் தானே இதெல்லாமே. அவங்க எல்லாரையும் நேரில் பார்த்து எங்கள் சமூகத்தில் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் வெனஸ்டே ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தேன், நம்ம எல்லாருமே வந்து இத்தனை வருஷமாக ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கோம், நம்ம எல்லாரும் நேரில் சந்திக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம நேரில் மீட் பண்ணலாம், பழகலாம்.
8: கண்டிப்பாக, கண்டிப்பாக நான் வருவதற்கு ட்ரை பண்ணுறேன்.
0: சரி,
8: அப்போ நீங்கள் அப்போது என் நிகழ்ச்சியில் நான் கணக்க பிளான் பண்ணி வச்சிருந்தேன் கலைக்கிறதுக்கு. எனக்கு அந்த மலையில் ஏறுறதுக்கு விருப்பம், அவங்க ஏறியும் கணக்க மலையில் இருக்குது.
0: ஆமாம், இப்போ என்னென்ன பிரச்சனை தேவதாசி, நிறைய நேர்கள் இணைப்பில் இருக்காங்க, அதனால எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இந்த தலைப்பை நான் அப்படியே கட் பண்ணிட்டு
8: நான் சொல்ல ஆயத்தப்படுத்தேன், எனக்கு கிடைக்கல அந்த உங்களோட
0: தொடர். அப்படியா? ஓ, சாரி சாரி. அது தெரியும், நிறைய நேர்கள் ஆல்ரெடி லைனில் நின்னதுனால இப்போ லைன் கிடைச்சிருக்காது. பட் இப்போ பாருங்கள், இந்த லைன் கிடைச்சிருச்சுல உங்களுக்கு லக்கு வேலை செய்தான்னு பார்த்துருவோம். சரியா? நன்றி, நன்றி,
8: எல்லாருக்கும் நன்றி,
2: நன்றி, நன்றி. தேங்க் யூ, தேங்க்
8: யூ.
0: நன்றி தேவதாஸ். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
9: வணக்கம், வணக்கம், வணக்கம். உங்க காலை வணக்கம். கமாண்டர் கண்ணன் கமேஷன், எப்படி இருக்கீங்க?
0: கண்ணன் நல்லா இருக்கேன். உடனே முதல்ல உங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த சோலன் ஃபயர் ஷோ இன்னைக்கு நடக்குது சொல்லுங்க பாப்போம்.
9: ஜூலை 4ஆம் தேதி.
0: சூப்பர். ஏய், யார் வராங்கன்னு சொல்லுங்க பாப்போம்.
9: நம்ம ரெண்டு தங்க குரல் உள்ளவங்க வராங்க.
0: ஆ, யார் அது?
9: அங்க உட்கார்ந்து இருக்காங்களே.
0: ஓ, இவ ஆண்ட்ரியாவும் வராங்க, சின்மையும் வராங்க, கரெக்ட். உங்களுடைய ஃபேவரட் ஓட்டு யாருக்கு?
9: வந்திருக்க மூணு பேரே வாங்க வாங்க வந்து வரவேற்கிறேன்.
0: ஓகே,
5: ரொம்ப நன்றி.
9: நம்மளுடைய ஃபேவரட் ஓட்டு வந்து மூணு பேருக்கும் மற்றது அந்தியாக்கு.
0: இவங்களுக்கும் சேர்த்து அப்புறம் ஆண்ட்ரியாவுக்கு தான் உங்களோட ஓட்டா.
9: எங்களை பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஓட் கொடுக்காம இருக்கணுமா?
0: கரெக்ட், கண்டிப்பா. இப்ப ஷோல நம்ம கூட இணைஞ்சிருக்கிற மூணு பேரும் வந்து இவங்க வந்து கெனடியன்ஸ் தான். ஆக்சுவலி இங்கேயே இருந்து இங்கேயே நம்ம கூடயே பல வருஷமா வளர்ந்துட்டு இருக்கிறவங்க தான். ஹாப்பி நோமேட்ஸ் டீம், இந்த இவங்களோட இந்த ஈவென்ட் கம்பெனி பேர் ஹாப்பி நோமேட்ஸ். இவங்க வந்து கெனடியன் மக்கள் தான். அவங்க இந்த ஷோ மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஷோஸ் பழைய பல பேரை வந்து பல டேலண்ட்ஸை வந்து இந்தியாவில இருந்து மற்ற உலகத்தில் பல பகுதியிலிருந்து கூட்டிட்டு வந்து நமக்கு என்டர்டெயின்மெண்ட் ஷோஸை கண்டக்ட் பண்ணுறது அவங்களோட வேலையே. ஆமா, அதுவும் இருக்குது. எஸ்,
9: நம்ம லோக்கல் சிங்கர் விஜிதா மயில்வானு அவங்களுக்கும் பிறந்த நாள், நம்ம ஃப்ரெண்ட் சரவணனுக்கும் பிறந்த நாள்.
0: கோயில சாமிக்கு வரத்த வேண்டிட்டு ஒரு தேங்காய உடைக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு தேங்காய உடைச்சு விடுங்க, தானா கடவுள் வந்து வரத்த தருவாரு. கடவுள் முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்காரு,
9: தந்துருவாரு.
0: நீங்க வந்து ஒரு டிக்கெட் ஃப்ரீயா வந்தாலும் மத்த கேங்ல எல்லாத்தையும் வந்து பைசாவை போட்டுக்கலாம் இல்லையா? சிறப்பு. இப்ப நம்மளுடைய ப்ரொடியூசர் ஷாஜு கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்.
5: இல்லை, இவங்க வந்து இப்போ குரூப் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ நம்ம நேற்றுக்கு தான் வந்து புதுசாக ஒரு இது லான்ச் பண்ணியிருக்கோம், குரூப் டிக்கெட்ஸாக வந்து. நார்மலாக ஒரு டிக்கெட் வாங்குறக்கும் வந்து நாலு டிக்கெட்டாக வாங்கினோம்னா ஒரு 20% டிஸ்கவுண்ட் வந்து இருக்குது. அது வந்து நேயர்களுக்கு சொல்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன்.
0: ஓ, இன்ட்ரெஸ்டிங். இப்போ ஆல்ரெடி ஒரு டிக்கெட் ஃப்ரீயான மாதிரி தான் கணக்கு.
5: கண்டிப்பாக, ஏறக்குறைய.
0: ஓகே, நைஸ், நல்லாயிருக்கு. இது வந்து இந்த துணி கடையில் போயிட்டு நாலு பட்டு புடவை வாங்கினா ஒரு புடவை ஃப்ரீ, அதே மாதிரியே ஒரு கான்செப்ட் தான் இது. சூப்பர், அதை ட்ரை பண்ணலாம் நீங்கள் கண்டிப்பாக.
2: அப்புறம் கண்ணனோட நண்பர்கள் அவங்க சொன்னாங்களே, அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரெண்டு பேருக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் சைட்லேருந்து, ஹாப்பி நோமாட் சைட்லேருந்து அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க.
10: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: நன்றி கண்ணன், நன்றி. மீண்டும் சந்திப்போம்.
10: நன்றி வணக்கம்.
0: விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் நேயர்கள் தயவு செய்து காத்திருங்கள், 2 மினிட்ஸ் வந்துடுறேன்.
11: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழத் திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பரத் திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமான் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், 416-471-0255.
12: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
13: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
12: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
13: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5 மார்க்கம், தாமோர் நிறுவனம், 905-667-7200, 9-5-6-7-2-0-0.
14: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
15: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
16: அதிகாரம் 32, இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்டீல், உங்களுடைய ஃபேவரட் சோல் அண்ட் ஃபயர் ஸ்பெஷல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக நிறைய அதிர்ஷ்டங்கள் காத்துட்ருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த அதிர்ஷ்டத்தில் இப்போ நார்மலாக வந்து நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் தோசை இட்லி இதெல்லாம் இருக்கும், பூரி சப்பாத்தி பொங்கல். ஆனால் அந்த தோசையை வெறும் தோசையை சாப்பிட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ராவாக சேர்த்துனாதான் அந்த தோசைக்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒன்று மசால் ரோஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை கீ ரோஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஆனியன் பொடி ஊத்தப்பமாக இருக்கலாம். பெரும் தோசையை தோசையாக சாப்பிட பிடிக்காது எங்களுக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னா, நார்மலாக எல்லாருமே டிக்கெட் வாங்குவாங்க இந்த ஷோவுக்கு, அது தெரியும். ஷாஜு, இப்போ வந்து இந்த ஷோ வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ, ரைட்? இந்த நிகழ்ச்சி இப்போ நான் சொல்கிறேன், இந்த நம்ம ரேடியோ ஷோ. ஸோ அதில் நிறைய நேர்கள் லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்காக ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இல்லை ஸ்பெஷல் ஸ்கீம் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம், என்ன கொடுக்கலாம்?
1: சரி, நம்ம சிஎம்ஆர்க்காக வந்து ஸ்பெஷலாக வந்து இப்போ என்ன கொடுக்கலன்னா, நார்மலி வந்து ஒரு டிக்கெட் வந்து நம்ம வாங்குறாங்க. பட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஷோக்கில் என்ன பண்ணுவாங்க, மக்கள் கூட்டம் கூட்டமாக தான் வருவாங்க. அதனால தான் நம்ம வந்து முந்தானத்துக்கு வந்து டே பிஃபோர் எஸ்டர்டி குரூப்பாக வந்து குரூப் டிக்கெட்ஸ் வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அப்ளை சொன்ன மாதிரி தான், நாலு டிக்கெட் வாங்கினா கிட்டத்தட்ட அவங்க சேவ் பண்ணுறது ஒரு டிக்கெட், ஆல்மோஸ்ட் ஒரு டிக்கெட் வந்து சேவ் பண்ணுறாங்க, ஒரு டிக்கெட் ஃப்ரீ மாதிரி தான்.
0: சூப்பர்.
1: அப்படி ஒரு இதை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பட் அது வந்து லிமிட்டட் டிக்கெட்ஸ் தான் ஆக்சுவலி. ஸோ கொஞ்ச நாள் தான் வைப்போம், மேபி லைக் யூனோ அன்டில் நம்ம டிக்கெட்ஸ் லாஸ்ட் ஆகிற வர தான். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, த மோர் ஃபாஸ்டர் தே கம் இன் தே கேன் க்ளோசர்.
0: சூப்பர். ஓகே, இந்த வீக்கெண்ட் வரைக்குமே வச்சு
1: கண்டிப்பாக இந்த சண்டே வர, கண்டிப்பாக இந்த சண்டே வர நம்ம வைப்போம், ஒன்றும் தப்பே இல்லை.
2: சிறப்பு,
0: கனடாவில் வேற எங்கும் கிளைகள் கிடையாது, சிஎம்ஆரில் மட்டுமே, ஷாஜாவிடம் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான ஒரு ஆஃபர். ஸோ இதை எவ்வளோ பேர் அவைல் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம். அதே மாதிரி இப்போ ஃப்ரீ டிக்கெட்ஸும் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கிறோம். இதில் கால் பண்ணி உங்களுடைய நேமை இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா, குழுக்கள் முறையில் கடைசியில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுற அதிர்ஷ்டசாலிக்கு அந்த டிக்கெட்டும் கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் வந்து ஒரு டிக்கெட் ஃப்ரீ கிடைக்குது அப்படிங்கிறது மட்டுமே எதிர்பார்க்காம, நான் சொன்ன மாதிரி தான், நீங்களும் வந்து ஃபேமிலியோட வரத்துக்கு என்ன பண்ணணும், போய் இந்த ஆஃபர் எல்லாத்தையும் வந்து இப்போ அவைல் பண்ணுறதுக்கு புக் பண்ணுங்கள். ப்ளஸ் 20% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வேறு தனியாக சொல்லியிருந்தாங்க, அதெல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் போட்டிருக்கீங்க இல்லையா? நீங்கள் ஏன்னா இந்த என்டையர் டிக்கெட்டை வந்து புக் பண்ணி அதுக்கு சீட்டை அலோகேட் பண்ணி உங்ககிட்ட எங்கே நீங்கள் உட்காரணும், எங்கே உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்ணுன்ற அளவுக்கு வந்து பிளான் பண்ணுறதே வந்து வினீத் தான். அவரும் இங்கே தான் இருக்கார். ஸோ வினீத்துக்கும் கொஞ்சம் கரெக்ஷனை கொடுத்தீங்கன்னா சைடில் ஒரு கமிஷன் எனக்கு கிடைக்குமா?
1: ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு சாரி அபௌட் தட்.
3: அதனால பிரச்சனை இல்ல, இந்த சாப்பாடு வேணும்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிதான், நல்ல சாப்பாடு வேணும்னு என்ன
2: பண்றது அப்புறம் ஒரே லைன்ல சொல்லிட்டாரு.
3: ஸோ உங்களுக்கு மூவருக்கும் வாழ்த்துக்கள். மூன்று பேரும் ரொம்ப பிடிக்கும், அதனால இவங்களும் அவங்க சொல்லி இருந்தாலும் ஒருத்தர் கோயம்புத்தூர் இருந்தாரு,
1: நானும் கோயம்புத்தூர்ல
3: இருந்தா வந்து கோயம்புத்தூர்ல ரொம்ப நாள் இருந்தா திருச்சி தான் இருந்தாலும் நம்ம நன்கு க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் சிந்துன்னு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்க 25 வருஷம் தெரியும். ஸோ அவங்க பேர் உள்ளவங்களே ரொம்ப பிடிக்குன்னு சொல்லாமே.
0: ஓ, அந்த 25-30 வருஷமா தெரியுது சிந்து யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வரவே,
3: அது அப்புறமும் தெரிஞ்சுக்கும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி வெற்றி பெற ரொம்ப வாழ்த்துக்கள்.
2: நன்றி, நன்றி. நீங்க தான் ஃபர்ஸ்ட் கால், உங்களோட கால் தான் கட் ஆயிடுச்சுங்களா? நீங்க கனெக்ட் பண்ணி தான் கட் ஆயிடுச்சா?
3: சொல்ற மாதிரி சொல்லி சொல்லி வருவீங்களா?
1: அண்ணனுக்கு ஒரு ஆண்ட்ரியா ஷோ பார்சல்.
3: ஓ நன்றி, கரெக்டாக சொல்லிட்டீங்க. எனக்கு நீ கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்ட்ரியா பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும், சின்மை பாட்டு ரொம்ப பிடிக்கும். பட் இன்னும் வாக்குன்னு வரும்போது யாராவது ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ அதனால வந்து ஆண்ட்ரியா பாட்டு அந்த வீட்டில் எல்லாம் ஆமா ஆமா ஆமான்னு தலையாட்டி இருந்தவங்கலாம் ஓம் சொல்ல ஓட வச்சு அந்த கூடாரத்தை காலி பண்ண வச்ச பாட்டு
2: தான்.
0: ஆமா,
3: ஸோ அந்த பாட்டு பாடினவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அவங்க தான் ஓட்டு இப்போ. பட் சின்மை பாட்டு பிடிக்கும், அந்த அகிலா அகிலா அந்த மாதிரி அவங்க சொன்னால் சாஃப்டான பாட்டு அது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ஆண்ட்ரியாக ஓட்ட போடுங்க, ஓட்ட போட்டு நம்மளுக்கு ரெண்டு டிக்கெட்டை சேர்த்த போடுங்க, பேரை போடுங்க, போட்டு நீங்கள் கடைசியில் சொல்லுவீங்களே அவங்களுக்கு அது அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையா அது நீங்கள் மனசு வச்சு அது இருக்கும். அதையும் கொஞ்சம் செஞ்சுருங்க.
0: எல்லா இடத்துலயும் ஒரு அப்ளிகேஷன், விசில் சின்னத்துல ஒரு குத்து, தென்னமர சின்னத்துல ஒரு குத்து, மாம்பழ சின்னத்துல குத்திரு, ஓட்டிங்க குத்து,
3: ஓடிட்டு வெளியில கொண்டாந்துறாதீங்க.
2: நான் ஓடிச்சிட்டு அதுதான் அடுத்து சொல்ல வந்த, எல்லாத்து குத்திட்டு ஓடிச்சிட்டு வெளியில கொண்டு வந்துருவீங்களான்னு.
3: அது ஒண்ணு கொண்டாந்துறாதீங்க, அப்புறம் மொத்தம் காலி ஆயிடும்.
0: ரமேஷ் வந்து ஒரு ரொம்ப வருஷமா சிஎம்ஆர் சப்போர்ட், எல்லா லைவ் ஷோக்கும் வந்து இவர் கன்ஃபார்மா இவர் அட்டெண்ட் இல்ல. ரமேஷ் வந்து கன்ஃபார்ம் அது அவர் வந்துருவாரு. ரமேஷ் இந்த தடவை யாரெல்லாம் கூட்டு வரலாம்னு இருக்கீங்க சிந்துவை தவிர?
3: யாராவது நீங்க டிக்கெட் கொடுத்தீங்கன்னா அதை பொறுத்து, நான் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், நீ ஒன்னு கிடைச்சா அதை பொறுத்து ஒரு ஒரு ஒரு கூட்டமா வரலாம் தான் பிளான்
0: பண்ணிருக்கேன்.
3: பிளான் பண்ணிக்கோ. ஸோ அதனால நீங்க வந்து இப்போ நல்ல காலம், நீங்க சொல்லுறதுக்கு முன்னாடி சின்ன வயசு பிடிக்குமா ஆண்ட்ரியா பிடிக்குமாங்கிற மாதிரி ஒருத்த போய் கேட்டா, உனக்கு சின்னமா பிடிக்குமா பெரியமா பிடிக்கான்னு கேட்டா, எனக்கு சின்ன பெரியம்மா பிடிக்கும்ட்டான். அப்ப இன்னொரு அம்மா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி உதவ வாங்கி வச்சிருக்கேன்.
0: ஓகே சூப்பர், நன்றி ரமேஷ்.
3: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம், நான் தவம் பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் தவம், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம். கல்யாணத்தில் இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம்.
0: ஏற்கனவே இன்னும் ரெண்டு தவம் இருக்காங்க. ஸோ உங்களுடைய கடைசி பேரையும் சொல்லிடுறீங்களா? தவம் முழு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
4: யாருடைய
0: பாடல்கள் ரொம்ப பிடிக்கும்?
4: பாடலும் அதிகம் பிடிக்கும், ஆனா அதிகம் அதிகம் கூட பிடிப்பது வந்து ஆண்ட்ரியா. ரெண்டாவது பாட்டு பாடுறது மட்டுமல்ல, நடிப்பு திறமையும் இருக்கிறபடியும், அதிகம் எனக்கும் கொஞ்சம் கலையாரம் இருக்கிறபடியும் ஆண்ட்ரியா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் கலையாரம் இருக்கிறது. இங்கே ஒரு சில பாடல்கள் செய்யறோம் நான் கனடாவில்.
0: சூப்பர்.
4: அதுல அந்த இது அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கலையத்துல
0: வினீத் இருக்காரு, உங்களுக்கு யாரோட பேச ஆசை?
2: ஆண்ட்ரியா
0: பேசுறேன்.
2: ஜூலை 4ஆம் தேதி வாங்க, கண்டிப்பா பேசலாம் ஆண்ட்ரியாவோட.
0: நான் தான் இருக்கேன்ல, சொல்லுங்க. நான் ஏதோ பேசுறேன்.
4: நான் 2016 இந்தியால உங்களை நான் பாத்துக்கிறேன். 2016
0: என்ன பண்றது, இப்படி எல்லாம் வந்து மாத்தி மாத்தி கூவ வேண்டியதா இருக்கு. ஓகே, இப்ப இந்த சோலன் ஃபயர் அப்படின்ற அந்த பேர், அந்த டைட்டில் எப்படி ஃபார்ம் ஆச்சு?
2: ஸோ இது நான் சொல்ல போகிறேன். ஸோ சோல் அண்ட் ஃபயர் அண்ட் நம்மளோட ரெண்டு செலிபிரிட்டிஸ் யார் வர போகிறாங்க அப்படின்னா சின்மை அண்ட் ஆண்ட்ரியா. ஸோ சின்மையோட பாடல்கள்லாம் நம்ம எடுத்து கேட்கும்போது ரொம்ப சோல்ஃபுல்லாகவும் ரொம்ப மெலோடியஸாகவும் ரொம்ப இனிமையாகவும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால அவங்களுக்கு அவங்க சோலாகவும் ஃபயர் நம்ம ஆண்ட்ரியோட சாங்ஸ் எல்லாம் எடுத்து கேட்கும்போது எல்லாமே ஃபயர் அடி தடி நம்ம காலர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஊசுல்ரியா சாங் மாதிரி அவங்க வந்து அட்டாபட்டியால் பாடுற பாடுறதுனால அவங்களுக்கு வந்து ஃபயர் அப்படின்னு நாங்கள் மனசில் நினச்சி சோல் அண்ட் ஃபயர் அண்ட் அன்னைக்கு நடக்க போகிற பாடல்களும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பாதி மடல மெலோடியஸ் சாங்ஸாகவும் இருக்கும் ரொம்ப மெலோடியஸ் சாங்ஸாகவும் இருக்கும் நம்ம சூதிங்காகவும் இருக்கும் ஃபயராகவும் இருக்கும். ஸோ சேர்லேயும் உட்காரணும் எழுந்தும் ஆடணும் உட்காரணும் எழுந்துக்கணும் உட்காரணும் அந்த மாதிரி
0: தான்
2: நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி
0: அதுக்கப்புறம் ரெஸ்ட்
2: எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்காக இந்த சோல் அண்ட் ஃபயர் அப்படின்ற பேரை கொண்டு வந்தோம்.
0: ஓகே அடுத்த நேர சந்திப்போம் இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் ராஜ் அண்ட் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்
5: வணக்கம். நான் சத்யா பேசுறேன்.
0: சத்யா சொல்லுங்க சத்யா, உங்களுடைய விருப்ப பாடல் என்ன? சின்மை ஆண்ட்ரியா குரல்ல வந்த பாட்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
5: எனக்கு ஆமா சின்மையின் பாடல் எல்லாம் நிறைய பாட்டு நல்லா இருக்கு. அந்த முதல் நீங்க வச்சிருந்து சொன்ன மாதிரி எல்லாமே மெலோடி பாடுகள் தான். எனக்கு அந்த மெலோடி பாட வந்து கூட எல்லாருமே நல்லா பாடுவாங்க. ஆனா அன்றையாங்க வாய்ஸ் வந்து ஒரு வித்தியாசம் வந்து அதான் ஒரு பவர் ஒரு ஃபயர் இருக்கும்.
0: எஸ் ஏ எனக்கும் ஆண்ட்ரியோட வாய்ஸ் தான் பிடிக்கும்.
5: கூட அதுல ஒரு வித்தியாசமா இருக்கும்.
0: எஸ்
5: அது வந்து நான் இப்ப சொல்றேன்னு சொன்னா இது இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தில் உண்டான கனவு இது சலித்திடும் அந்த நாளை தேடிடும் அந்த பாடல் கேட்டாயோண்டு ஹை பிச்சுக்கு போவாங்கல்ல உண்மையா நல்லா இருக்கும்.
0: அந்த பாட்டு கேட்கும்போது அந்த அந்த ஹை பிச் போர்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகே
5: ஆமா
0: சிறப்பு. நீங்க அதை ஒரு தடவை ட்ரை பண்றீங்களா சத்யா உங்களுடைய கந்தர்வ குரல்ல?
5: என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன புக்
1: பண்ணிடுவாங்க எங்களுக்கு ரொம்ப செலவு மிச்சம்.
5: நான் சும்மா பாத்ரூம் சிங்கர் தான் அப்படியே சொன்னேன் சும்மா வாசிக்கிறவா
0: நடைபெறுகிறது. எந்த இடத்துல நடக்குது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. விப்பில எங்க?
5: அந்த
0: சித்தப்பா வீட்டுக்கு பின்னாடி ஒரு தென்னை மரம் இருக்குதே அதுக்கு அடியில?
5: இல்ல இல்ல இல்ல கஷினோ அந்த இதுல.
0: ஆஹா இல்ல. ஆப்ஷன் ஏ கசினோ, ஆப்ஷன் பி சித்தப்பா வீடு, ஆப்ஷன் சி விட்பி ஈவென்ட் சென்டர்.
5: ஆனா எனக்கு கசினோ உண்டுதான் கேட்ட ஞாபகம்.
0: அப்படியா?
5: ஆமா விட்பி என்று தெரியும் ஆனா கசினோ நடக்கிற மாதிரி வருது
0: என்ன நடந்தது சத்யா மறுபடியும் தெளிவா? அப்ப இனிமே வந்து கசினோ கிடையாது, இது வந்து கனடா ஈவென்ட் சென்டர். விட்பில இருக்கிற கனடா ஈவென்ட் சென்டர் தான் நடக்குது நம்ம நிகழ்ச்சி. சரியா? எத்தனை பேரை கூட்டிட்டு வரலாம்னு இருக்கீங்க சத்யா? யாரெல்லாம் உங்க கூட வர போறாங்க?
5: நானும் இந்த ஆத்துக்காரன் தான் வருவோம்.
0: அந்த எஸ்டிஎஸ் சிஸ்டர்ஸ கூட்டிட்டு வந்துருங்க அப்பனா பிளான் பண்ணி.
5: ஆமா ஆமா
0: சரியா சிறப்பு. ஓகே நன்றி. உங்களுடைய அதிர்ஷ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். பயங்கரமாக மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் உள்ளே போட்டிருக்கோம் அப்படின்னா என்னென்னலாம் உங்கள் தலையை உருட்டின இடங்கள்?
6: சொல்ல போனால் எல்லாமே தான். ஏன்னா வந்து நம்ம ஷாஜு தலைவர் வந்து ரொம்ப ரொம்ப பிக்கியாக வந்து இருப்பார். அவருக்கு ஒரு விஷயம் வந்து கரெக்டாக அவர் நினைக்கிற மாதிரி வந்து கரெக்டாக வந்தால் தான் அவர் ஒத்துக்குவார். ஸோ அதனால் நம்ம எல்லாமே ஒரு சின்ன போஸ்டர்லேருந்து நம்ம இப்போ பில்ட் பண்ணியிருக்கிற வெப்சைட்லேருந்து அதோட டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் வரைக்கும் எல்லாமே ரொம்ப மெனக்கெட்டு பார்த்து பார்த்து வந்து பண்ணியிருக்கோம். மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது. இப்போ ஷோ நடக்கும்போதாகட்டும், ஷோக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வராங்க, அங்கே டிக்கெட் எப்படி வந்து அந்த டோரில் வந்து நம்ம எப்படி ஸ்கேன் பண்ணி டிக்கெட் எல்லாரையும் அனுப்புகிறோம், அதை முதற்கொண்டு எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டிருக்கோம் இதுக்கு.
0: வினீத், இப்போ இந்த டிக்கெட்டை எங்கெங்கெல்லாம் போய் வாங்கலாம்? இப்போ நான் டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு எந்தெந்த போர்ட்டலெல்லாம் வந்து டிக்கெட் டக்குன்னு போய் வாங்குறதுக்கு ஈஸி வழி, டெக்னாலஜி இருக்கிறவங்களுக்கு ஆன்லைனு, எனக்கு அந்த அளவுக்கு இன்டர்நெட்டில் போய் நோண்டி அதை புக் பண்ண தெரியாதுப்பா அப்படின்றவங்களுக்கு என்ன வழியெல்லாம் இருக்குது சொல்லுங்கள்.
6: அதாவது thehappynomads.ca அப்படிங்கிற நம்மளோட வெப்சைட் மூலமாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபிசிக்கலாக டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மெஜஸ்டிக் சிட்டி மால், அங்கே வந்து போனீங்கன்னா கம்ப்யூட்டர் கேர் அப்படின்னு ஒரு கடை இருக்குது, அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். பெஸ்ட் மொபைல் அப்படின்னு சொல்லி ஒரு கடை நம்மளோட மார்க்கமன் ஸ்டீல்ஸில் இருக்குது, நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். குமார் வீடியோ ஷெப்பர்ட் அண்ட் மார்க்கமில் இருக்குது, நீங்கள் அங்கேயும் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாம் விட உங்களுக்கு சிஎம்ஆரில் இப்போ நம்ம வந்து குரூப் டிக்கெட் வந்து அனௌன்ஸ் பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு டிஸ்கவுண்ட் கூட நம்ம சொல்லியிருப்போம். அந்த டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு வேணும்னா அவங்க எல்லோரும் அழைக்க வேண்டிய ஹாட்லைன் நம்பர் 6474648486 இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
0: மறுபடியும் சொல்லுங்கள்,
6: 6474648486 இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் எவ்வளோ டிக்கெட்டு நீங்கள் சிஎம்ஆரோட நேயர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி வீடு தேடி உங்கள் டிக்கெட் உங்களுக்கு வந்து சேரும்.
0: வாவ், அப்போ டிக்கெட்டை வந்து நீங்கள் வீட்லேயே கொண்டு வந்து கொடுத்துருவீங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம புக் பண்ணால். அப்போ

0: டிக்கெட்டு வாங்க வரப்ப அப்போ பே பண்ணால் போதுமா?
1: எஸ்
0: ஓகே. நம்பர் நேர்களை, இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, பிரச்சனை இல்லை. வீட்டில் அரிசி பருப்பு கூட இந்த அளவுக்கு ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. டக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னால் உடனே டோர் டெலிவரி, நம்ம ஊபர் டெலிவரி மாதிரி வருது. நம்பரை நேர்களை நோட் பண்ணிக்கோங்க, 6 4 7 4 6 4 8 4 8 6. இந்த நம்பருக்கு நீங்கள் நோட் பண்ணி கால் பண்ணி உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணும் அப்படிங்கிற சொல்லிவிட்டு உங்கள் அட்ரஸ் சொன்னீங்க அப்படின்னா வீடு தேடி டிக்கெட் வந்து உங்களை வந்து சேரும். நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு அப்போ பே பண்ணால் போதும், கேஷ் பேமெண்ட் தானே? ம், எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஆ, சிறப்பு. அந்த ஆமாம், குழு துங்குவை மறந்துடாதீர்கள். கண்டிப்பாக வந்து சிஎம்ஆர் நேர்னு நேர்கள்னு சொன்னால் தான் அந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்காக கிடைக்கும். சூப்பர் இன்ஃபர்மேஷன் வினீத், வழக்கம் போல் கொடுத்த உடனே கரெக்டாக அவர் அந்த ஸ்பெஷல் நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர்ன்ற மாதிரி அந்த சரியாக அந்த டாப் விஷயத்தை சொல்லிட்டாரு. இப்போ அடுத்த நேருக்கு வாய்ப்பு, எந்த நேருக்கு என்ன அதிர்ஷ்டம் அடிக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், உங்கள் பெயர்?
2: சொல்றேன் அவ்வளவு தூரம்
0: எதிர்பார்த்து காத்துறீங்க. கரெக்ட், எதிர்பார்த்து வந்தாதானே அதுல ஒரு த்ரில். பொசுக்குன்னு கொடுத்துட்டா எப்படி? எப்பயுமே வீட்டில் வந்து எங்கள் வீட்டில் அந்த பிரியாணி சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க, வாசம் வந்துகிட்டே இருக்கும், ரெடியா ரெடியா ரெடியான்னு கேட்டுட்டே இருப்போம். ஈரடா ஈரடான்னு சொல்லி ரெண்டு மணி நேரம் மோப்பம் மட்டும் பிடிச்சிட்டு அப்புறம் போய் அந்த பிரியாணி சாப்பிடும்போது தான் ஒரு டேஸ்ட் இல்லையா? அந்த மாதிரி. ஓகே,
2: ஓகே, மூன்று பேருக்கு வாழ்த்துக்கள், வரவேற்பு. அதாவது ஒரு நிகழ்ச்சிய ஆரம்பிக்கிற மட்டுமல்ல, அதை செய்து முடிக்க மட்டும் அவ்வளவு எப்படி எங்களுக்கு நீங்க மேனக்கட வேணும். எல்லாத்தையும் நல்ல திரம்படமா செய்து நல்ல சுவை நல்ல நிறைவா செய்யறதுக்கு ஆண்டருடைய கருணை உங்களோட கூட இருக்க மன்றாடுகிறோம்.
3: ரொம்ப நன்றி ரெஜினால், ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொரு விஷயம், எங்களுக்காக இவ்வளவு நேரம் நீங்க லைன்ல காத்திருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஒரு ஸ்மால் அப்பாலஜிஸ் ஆல்சோ எங்க சைட்ல இருந்து, மன்னிக்கவும் ஏத்துக்கவும்.
2: பழமையா ராஜோட இதுல வந்து ப்ரோக்ராம்ல வந்து நாங்க எல்லாரும் எல்லா நேரலும் உங்க சிஎம்ஆர் நேரம் எல்லாரும் ஒரு மணி அதுக்கு மேல வெயிட் பண்ணி கொண்டா இருந்து
4: நீங்க யாருமே வந்து ராஜ பாத்திருக்க மாட்டீங்க, வெறும் காணொலியில் மட்டும்தான் நீங்க வந்து கேட்டிருப்பீங்க. நீங்க வந்து கனடா ஈவென்ட் சென்டர் வந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம வந்து ஹோஸ்ட் பண்றது வந்து ராஜ தான். இந்த ப்ரோக்ராம ஹோஸ்ட் பண்றது வந்து ராஜ தான். அப்ப நீங்க வந்து இத்தனை நாள் வந்து கேட்டுட்டு இருந்த ராஜ் வந்து நீங்க நேர்ல வந்து பாக்கலாம்.
3: ஆமா, அவர் அடிக்க போற லூட்டி எல்லாத்தையும் நீங்க நேர்ல பார்த்து ரசிக்கலாம்.
2: நன்றி நன்றி. அது ராஜ் ராஜ் வடிவா தேவர் அவருக்கான திறமை இருக்குது.
0: நன்றி ரஜினால், நன்றி. அப்படியே கன்ஃபார்மா உங்களுக்கு ஒரு டிக்கெட்டை உசார் பண்ணிடுறேன் இப்படியா? ஓகே, உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போட விரும்புறீங்க, சின்மையா ஆண்ட்ரியாவா? சின்மைக்கு தான். ஓகே, சிறப்பு, நன்றி ரஜினால். முழுசா நிகழ்ச்சியை கேளுங்க, அதிர்ஷ்டம் எப்படி வேலை செய்யறதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.
2: நன்றி ராஜா, மூவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.
4: ரொம்ப நன்றி ரஜினால்,
0: நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் பாஜ. பாஜுக்கும் அடுத்த மூவருக்கும் நலமா
0: இருக்குங்களா?
3: உங்க பேர் சொல்லுங்க.
5: என்ன பேர்? சுதா.
3: சுதா.
5: சுதா சுதா சுதா சுதாகரன்.
0: சுதாகரன்,
3: எழுதி விட்டேன் சுதாகரனின் பேரை.
1: சுதாகர் சொல்லுங்க, உங்களுக்கு சின்மை பிடிக்குமா இல்ல ஆண்ட்ரியா பிடிக்குமா?
5: எனக்கு சின்மை ரெண்டு பேரும் பாடம் பிடிக்கும்.
0: எனக்கு தெரியும் நம்ம ஆளுக்கு வந்து ஏய் உனக்கு ஆண்ட்ரியாவ தானே பிடிக்கும். பாடுறதுக்கு பாடுறது சின்மையை பிடிக்கும், பாக்குறதுக்கு ஆண்ட்ரியாவை பிடிக்கும், கரெக்டா?
5: அப்படிதான்
0: அப்படிதான் தெரியும். நாட்டி பாய்
5: முடியும், முடியாது.
0: இப்ப என்ன பாப் கட்டா? இப்ப தெரியல ஓகே, இப்ப நேர்ல வந்தா அது கண்டுபிடிச்சிடலாம். நீங்க
3: நல்ல முடி இருக்கு.
0: அப்படியா?
5: நாங்க ராஜ எங்கட மைக் குரூப் வந்த ஒரு 15 20 கூட குரூப் போறோம் ப்ரோக்ராமுக்கு.
0: சூப்பர். அப்ப போடுங்க முதல்ல டிக்கெட்ட.
4: சொல்லுங்க. கண்டிப்பா சிறப்பு. நீங்க கூப்பிடுங்க. இந்த ஆஃபர் வந்து நம்ம வந்து ரெண்டு நாள் தான் கொடுத்துருக்கோம், அந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஃபர். ஸோ நீங்க சுதா நீங்க வந்து கூப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு உங்க நாங்க உங்க பேர் நோட் பண்ணிருக்கோம். நீங்க கூப்பிடுங்க, நம்ம வந்து அது வடிவா பண்ணிடலாம். ஓகேங்க சுதாகர்.
0: சுதா யார் ஃப்ரெண்டோட அப்படின்றீங்களே, யார் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
4: 25 பேர் இருக்காங்க.
0: வைஃபோட. ஓகே ஓகே, நைஸ் நைஸ், எனக்கு புரிஞ்சு போச்சு. எஸ், எனக்கும் என்னோட வைஃபோட ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப பிடிக்கும்.
5: எனக்கும் எல்லாம் பிடிக்கும்.
0: எஸ் ஈ, உனக்கும் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும்.
3: இப்போ டயல் பண்ணுற ராஜ்.
0: ஓகே, நன்றி சுதா. உங்களுடைய அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வேலை செய்யும் நினைக்கிறேன். பார்ப்போம்.
3: ஸோ சிஎம்ஆர் மக்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முக்கியமான ஆஃபர் நாங்கள் சொன்ன அந்த 239 ஃபோர் டிக்கெட்ஸ் பிரான்ஸ் டிக்கெட் கொடுக்குற அந்த ஆஃபர் வந்து ஒன்லி ஃபார் 2 days. ஸோ அதை யாரும் மறந்துடாதீங்க.
0: கரெக்ட், ரெண்டே நாள் தான். அதுக்கப்புறம் போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. எங்கெங்கெல்லாம் டிக்கெட்டு போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏய் மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி வினித்து எல்லா இடத்தையும் சொன்னார். அதை மறுபடியும் நாங்கள் ரிப்பீட் பண்ணுறோம். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். இணைப்பில் இருக்கும் நேயர்கள் தயவுசெய்து காத்திருங்கள், உடனே வந்துடுறோம்.
6: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
7: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும். நேர்கள் இணைந்திருங்கள். செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
6: தொடர்ந்து வரும் சுங்கவரிகளும் ஈரானின் போரின் தொடக்கமும் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் பொருளாதாரத்தை எவ்வாறு பாதித்தன என்பதனை கனேடிய புள்ளி விவரவியல் துறை இன்று வெளியிடும். 2025 ஆண்டின் இறுதி காலாண்டில் ஏற்படும் லேசான பாதிப்புக்கு பிறகு பொருளாதாரம் ஓரளவு மீண்டதாக ஆரம்பகட்ட மதிப்பீடுகள் தெரிவித்தன. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் பொருளாதாரம் மிதமாக உயர்ந்து வந்தது. ஆனால் மார்ச் மாதத்துக்கான அதன் விரைவு மதிப்பீடு வளர்ச்சி வேகம் தடைப்பட்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் போர் உலகளாவிய எரிசக்தி விலைகளை கடுமையாக உயர்த்திய போதிலும் எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறையில் பருவகால பராமரிப்பு பணிகள் மார்ச் மாதத்தில் அந்த துறையின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தியதாக கனேடிய புள்ளிவிவரவியல் துறை கடந்த மாதம் தெரிவித்திருந்தது. புதிய மின்சார வாகனங்களுக்கான மத்திய அரசின் மானியமாக கனேடியர்கள் 122 மில்லியன் டாலருக்கும் அதிகமாக பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. போக்குவரத்து கனடாவின் தரவு தகவலின்படி முதல் 2.5 மாதங்களில் 24,000 மேற்பட்ட கோரிக்கைகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் சில வாகன விற்பனையாளர்கள் இந்த மானியத்தை ஈடு செய்வதற்காக மத்திய அரசிடமிருந்து பணம் கிடைப்பதற்கு இன்னும் காத்திருப்பதாக கூறுகின்றனர். சில விற்பனையாளர்கள் $200,000 அதிகமான தள்ளுபடி தொகைக்காக காத்திருந்ததாகவும் இது தங்களின் பணப்புழக்கத்தை பாதிப்பதாகவும் கனேடிய வாகன விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2025 ஜனவரியில் நிதிப்பற்றாக்குறை காரணமாக மத்திய அரசின் தள்ளுபடி திட்டம் இடைநிறுத்தப்பட்ட பிறகு கனடாவில் மின்சார வாகன விற்பனை சரிந்திருந்தது. ஆனால் மானிய திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு மார்ச் மாதத்தில் விற்பனை மீண்டும் அதிகரித்துள்ளது. கனடாவுக்கு விஜயம் செய்திருக்கின்ற சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ இன்று பிரதமர் உட்பட்ட அரசியல் தலைவர்களை சந்திக்கவிருக்கின்றார். 10 ஆண்டுகளில் கனடாவுக்கு இதுவே அவரது முதல் பயணமாக அமைகின்றது. 3 நாள் பயணமாக கனடா வந்திருக்கின்ற அவர் அனிதா ஆனந்த் மற்றும் பிரதமர் மாகாணி ஆகியோரை சந்திக்கின்றார். பிரதமர் கடந்த ஜனவரி மாதம் சீனாவுக்கு சென்று ஜனாதிபதி ஷீ ஜின்பிங்கை சந்தித்திருந்தார். பிரதமர் மாகாணியின் பயணத்திற்கு பிறகு கனடாவும் சீனாவும் ஒரு பூர்வாங்க வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டியிருந்தன. கனேடிய விவசாய பொருட்கள் மீதான சில வரிகளை குறைக்க அல்லது நீக்க சீனா ஒப்புக்கொண்டிருக்கின்றது. மேலும் சில சீன மின்சார வாகனங்கள் மீதான வரிகளை குறைக்க கனடாவும் ஒப்புக்கொண்டிருந்தது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நிலைநிறுத்த உதவும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருப்பதாக எண்ணெய் விலைகள் கிட்டத்தட்ட 2 மாதங்களில் இல்லாத அளவுக்கு வாராந்த அடிப்படையில் மிக கடுமையான சரிவை சந்தித்திருக்கின்றன. பிராந்தியத்தில் ராஜதந்திர முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளுக்கு முதலீட்டாளர்கள் எதிர்வினை ஆற்றியதனால் பிரெண்ட் கச்சா எண்ணெய் எதிர்கால ஒப்பந்தங்கள் ஒரு கொள்கலனுக்கு 92.69 டாலராக குறைந்து வாராந்த அடிப்படையில் 10% அதிகமான சரிவை பதிவு செய்திருக்கின்றது. ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் நீரிணை திறக்கப்படும் என்றும் எண்ணெய் சந்தைகள் ஏற்கனவே கருத தொடங்கிவிட்டன என்று வெலிங்டனில் உள்ள BNZ-இன் மூத்த சந்தை வியூக நிபுணர் ஜேசன் வோங் கூறியதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான பதட்டம் அதிகரித்திருக்கின்ற நிலையில் உலகில் முக்கிய எரிசக்தி வழித்தடமான ஹோமோஸ் நீரிணை வழியாக மசகு எண்ணெய் ஏற்றுமதிக்கு இடையூறு ஏற்படும் என்ற அச்சத்தினால் தூண்டப்பட்ட உலகளாவிய எண்ணெய் சந்தைகளில் பல வாரங்களாக நிலவிய நிலையற்ற தன்மையை தொடர்ந்து இந்த சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. அண்மையில் காசாவை நோக்கி சென்ற ஒரு செயற்பாட்டாளர் கப்பல் குழுவில் இடம்பெற்றிருந்த பிரெஞ்சு நாட்டினர் கடத்தப்பட்ட விதம் குறித்து அரச வழக்கறிஞரிடம் விசாரணை நடத்துமாறு பிரான்ஸ் கேட்டுக்கொண்டதாக பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜோன் நோயல் பரோட் தெரிவித்திருக்கின்றார். துருக்கியிலுள்ள துணை தூதரிடம் தான் கூறிய அறிக்கையின் அடிப்படையில் பிரெஞ்சு நாட்டினர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டது, குடிரில் வாட்டப்பட்டது, தாக்கப்பட்டது மற்றும் மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்தப்பட்டமை குறித்து அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த செயல்கள் அனைத்தும் குற்றச் செயல்களாக அமையக்கூடும் என்பதனால் இந்த விவகாரத்தை அரச வழக்கறிஞரிடம் கொண்டு செல்ல தான் முடிவு செய்ததாக பரோட் தெரிவித்திருக்கின்றார். காசா நிலப்பரப்பின் 70% தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருமாறு இஸ்ரேல் ராணுவத்திற்கு உத்தரவிட்டதாக பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்திருக்கின்றார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இடம்பெற்ற மாநாடு ஒன்றில் பேசியிருக்கின்ற அவர் காசாவின் 60% பகுதி தற்பொழுது இஸ்ரேலின் வசம் உள்ளதாகவும் அடுத்த கட்டமாக இதனை 70% அதிகரிப்பதே தமது இலக்கென்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இஸ்ரேலின் இந்த தீவிர ஆக்கிரமிப்பு நடவடிக்கை காரணமாக காசாவில் உள்ள சுமார் 2 மில்லியன் பலஸ்தீன மக்கள் மேலும் ஒரு சிறிய பகுதிக்குள் முடக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2025 அக்டோபரில் அமெரிக்காவின் தலையீட்டுடன் எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையின்படி இஸ்ரேலிய படைகள் மஞ்சள் கோடு எல்லைக்கு பின்வாங்கியதன் மூலம் காசாவின் 53% பகுதியே இஸ்ரேல் வசம் காணப்பட்டது. இந்நிலையில் இஸ்ரேல் இந்த எல்லைக்கோட்டை தன்னிச்சையாக நகர்த்தி உடன்படிக்கையை மீறுவதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியிருக்கின்றது. ஹமாஸ் அமைப்பினர் மீண்டும் ஆயுதங்களை திரட்டுவதாக கூறி போர் நிறுத்தத்திற்கு பின்னரும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்த தாக்குதல்களில் இதுவரை 850 மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் ஹமாஸின் ராணுவ பிரிவு தலைவர் மற்றும் அவருக்கு பின் பதவியேற்ற புதிய தலைவர் ஆகியோரை இஸ்ரேல் அடுத்தடுத்து படுகொலை செய்துள்ளது. ஹமாஸ் அமைப்பும் தங்களது ஆயுதங்களை ஒப்படைக்க மறுத்து வருகின்றது. சர்வதேச பாதுகாப்பு படை இன்னும் நிலைநிறுத்தப்படாத நிலையில் இஸ்ரேல் படிப்படியாக காசாவின் பெரும்பகுதியை தன்வசப்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லங்கா பிரீமியர் லீக் 2026 தொடருக்கான வீரர்கள் ஏலத்திற்கு முன்னதாக 5 அணிகளும் தங்களது நேரடி ஒப்பந்த வீரர்களின் விவரங்களை உறுதிப்படுத்தியுள்ளன. உள்ளூர் மற்றும் சர்வதேச நட்சத்திர வீரர்களை உள்ளடக்கி தலா 4 வீரர்களை அணிகள் நேரடி ஒப்பந்தம் செய்திருக்கின்றன. கொழும்பு கேப்ஸ் அணி குசல் மெண்டிஸ், ஜேம் நிஷம், கெமிந்து மெண்டிஸ், பென் மெக்டர்மாட் ஆகியோரையும் தம்புள சிக்சஸ் அணி தினேஷ் சந்திமல், ஷஹிப்தா ஃபர்ஹான், துஷ்மிதா சமீர், ரிசா ஹென்ட்ரிகஸ் ஆகியோரையும் காலி காலன்ஸ் அணி, தசுன் ஷானக, ராசி வன் மற்றும் ஈஷான் மலிங்க, சிகந்த ராசா ஆகியோரையும் யாழ்ப்பாணம் கிங்ஸ் அணி, பானுக ராஜபக்ச, ஷஹீப் அல் ஹசன், துனித் வெல்லவாகே, தஸ்கின் அகமது ஆகிய வீரர்களையும் ஒப்பந்தம் செய்திருக்கின்றன.

0: மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியில் ஸ்பெஷல் ஷோ சோல் அண்ட் ஃபயர் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த சோல் அண்ட் ஃபயர் ஷோ வந்து ஜூலை 4 விட்பியில் இருக்கிற கனடா ஈவென்ட் சென்டரில் நடைபெறுது. இந்த ஷோவுக்கான ஸ்பெஷல் டிக்கெட் வழங்குறதும் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஃபோன் எடுத்து 416-6444-6222 இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுடைய அதிர்ஷ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிற எல்லா நேயர்களுடைய பெயரும் நோட் பண்ணி கடைசியில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து வெற்றி பெற நேயர்களுக்கு இலவசமாக ஒரு டிக்கெட் இந்த ஷோவுக்காக கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் யாரை வேணால் கூட்டிகிட்டு வரலாம். இப்போதைக்கு வந்து ஷாஜு சேட்டா வந்து 3 top 3 டிக்கெட்ஸை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் அது 5 மாறலாம், இல்லை 3 நிற்கலாம், அது நீங்கள் வர்றதை பொறுத்தாக இருக்குது. பழகலாம் வாங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-644-6222. இந்த டிக்கெட் வேணும் அப்படின்னா ஒரு ஹாட்லைன் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய டிக்கெட்டை வீட்டுக்கே வர வச்சுக்கலாம். அந்த ஹாட்லைன் நம்பர் 647-464-8486 6474648486 இந்த நம்பர் கால் பண்ணி ஹாட்லைன் நம்பரில் உங்களுடைய அட்ரஸ்க்கே வந்து இந்த டிக்கெட்டை வர வச்சுக்கலாம். இப்போ கால் பண்ணுற நேயர்கள் நீங்கள் ஓட்டு போகிறது பாடகர் சின்மைக்கா இல்லை பாடகர் ஆண்ட்ரியாவுக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. இந்த நிகழ்ச்சியில் என்னோட 3 அருமையான கெஸ்ட் இன்றைக்கி வந்திருக்காங்க. அதில் இந்த ஷோவுடைய ப்ரொடியூசர் டைரக்டர் ஹாப்பி நோமேட்ஸ் அப்படின்ற அந்த ஈவெண்ட் கம்பெனியுடைய ஃபவுண்டர் டைரக்டர் நம்ம கூட இருக்கார், ஷாஜு தாடியஸ் ஜான்சன் நம்ம கூட இருக்கார். அதோட கூட இந்த ஹாப்பி நோமேட்ஸ் கம்பெனியுடைய க்ரியேட்டிவ் ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் சிந்துவும் கலந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய டெக்னிக்கல் ஹெட் அண்ட் ஆட்மின் நம்ம வினீத்தும் வந்து கூட கலந்திருக்காரு. இவங்க கூட நீங்கள் பேசலாம். இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். ரொம்ப நேரமாக காத்திருக்காங்க, டென்ஷனில் கானில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேசிடலாமா அடுத்த நேர இணைப்பில்? வணக்கம். வணக்கம் ரசிகன்.
2: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ரசிகன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நலமா இருக்கேன். 3 பேருக்கும் முதல்ல வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி,
1: ரொம்ப நன்றி.
2: உங்களோட நிகழ்ச்சி சிறப்புற வெற்றிகரமா நடந்து முடிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு.
3: ரொம்ப நன்றி, தேங்க் யூ சோ மச்.
2: ஓ இல்ல, ராஜர் பிளான் பண்ணி தான் இத பண்றாருன்னு பிளான்.
4: அப்படி என்ன பிளான் பண்றாரு அவரு?
2: இல்ல என்னண்டா, தனியே அவர் நிகழ்ச்சி செய்தா நாங்க பெற மாட்டோம் தெரியும். அப்ப சாண்டியாவே சின்மையை கூட்டிக் கொண்டு அப்போவாது வந்து பாருங்கடா என்ன சொல்லி சொல்ற அளவு.
4: ஆமா, அப்படி ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிருக்காரு ராஜ்.
1: நான் வேணா லிப்ஸ்டிக் போட்டு ஒரு ஷார்ட் கட்டோட வந்துட்டுமா
2: சும்மாவே பாக்கலாம்.
1: அடிக்கடி வந்து வாரம் கூட வந்துட்டு போயிருக்காரு. இந்த நிகழ்ச்சிக்கும் வந்து உங்களுடைய வருகை எதிர்பார்க்கிறோம்
2: ரசிகன். என்ன தேவதாஸ் ஒரு கேள்வியும் எனக்கு கண்டா நாயகனும் காணமாட்டா இப்ப இது கல்லு எது?
1: நான் தான் ஒத்துக்கிறேன். ஓகேவா?
2: ஓகே,
1: நான் வந்து இந்த புசுபுசுன்னு இருக்கிற பங்களா நாய்,
3: ரொம்ப காஸ்ட்லியான
1: நாய்.
2: எனக்கு அன்றியா அதிகமா பிடிக்கும். ஹூ இஸ் தி ஹீரோ?
1: கண்டிப்பா வந்து எனக்கு 100% தெரியும். ஆண்ட்ரியாவுடைய பாட்டு லிஸ்ட்ல ஆன் ஸ்டேஜ் ஷோல இந்த பாட்டு நிச்சயமா இருக்கும்னு நம்புறேன்.
3: கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும்.
1: அப்படி இல்லைன்னா ரசிகன் ஒருத்தர் கேட்டாரு இந்த பாட்டை தயவு செய்து பாடிருங்க அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கையை வச்சிடலாம்.
3: உங்களுக்காகவே ரசிகனாகவே வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்ல
2: வேண்டியதான்.
1: சிறப்பு சிறப்பு ரசிகன், உங்களுடைய பேரையும் எழுதி வைக்கிறோம்.
2: நன்றி நன்றி, மீண்டும் வாழ்த்துக்களை கூடிய விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
3: நன்றி நன்றி
1: நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
1: வணக்கம்
4: வணக்கம்
6: வணக்கம்.
1: இப்ப வந்து நிகழ்ச்சியில அழைக்கிற எல்லாருமே வந்து உங்க பேரை சொன்னதான்

0: நாங்க நோட் பண்ண முடியும் இல்லையா?
1: செல்வி,
0: செல்வி, செல்வி, இரண்டு செல்வி, ஏற்கனவே இன்னொரு செல்வியும் இருக்காங்க. செல்வி, உங்களுடைய இன்னொரு அது முழு பெயரையும்
1: சொல்லிருங்களேன்.
0: செல்வி சதீஷ். செல்வி சதீஷ், சூப்பர். செல்வி எப்படி இருக்கீங்க? நேர்ல வந்து இதை நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்ற தூண்டுதல் வந்து எதனால உங்களுக்கு வருது?
1: எனக்கு
2: நீங்க ஓகே, இப்போ தான் நாங்கள் இந்த ரெண்டு நாள் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க.
1: ஓகே,
2: குரூப் டிக்கெட் இருக்கு, சிங்கிள் டிக்கெட் இருக்கு, டிஸ்கவுண்டட் குரூப் டிக்கெட்ஸ் இருக்கு, ராஜோட ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. இந்த மாதிரி பலதும்
3: ராஜ பார்க்க வரவங்களுக்காக ராஜ் ராஜே டிக்கெட் எடுத்து தரதா வேற கேள்விப்பட்டேன். என்ன ராஜா?
0: ஆமா, கொடுத்துருவோம் கொடுத்துருவோம். அதான் இப்ப வந்து ஒருவேளை லக்கி டிரால செல்விக்கு டிக்கெட் வந்தாலும் கூட சதீஷ் வரதானே போறாரு.
3: ஆமா ஆமா,
0: அதனால கரெக்டா. எஸ் சூப்பர். பக்கத்துல சதீஷ் இருந்தா சுண்டி இழுக்க முடியாது.
3: உங்க கவலை எனக்கு புரியுது.
0: சரி, சதீஷ கட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட போக பிளான் பண்றீங்களா? போயிடலான்னு முளைக்கிறது. என்ன பண்றது? சிறப்பு செல்வி, வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி. உங்களுடைய அதிர்ஷ்டம் எப்படி வேலை செய்தேன்னு
1: பார்ப்போம்.
0: சந்திப்போம். நன்றி
3: நன்றி நன்றி.
0: இணைப்பில் அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். ஓகே, வாய்ப்பு அடுத்தவருக்கு வணக்கம். வணக்கம். தவம், இவர்
4: தவம்.
0: தவம், முழு பேர் ஒரு தடவை சொல்லிருங்க. புரியல
4: என்னது?
2: வெல்கம் ஆன் போர்ட், சோ ஹாப்பி டு லிசன் டு யூ. சௌக்கியமா இருக்காங்க? இது வந்து மூணாவது தவம்
0: நினைக்கிறேன். உங்களுக்காகவே வந்து ஸ்பெஷல் நியூஸ் தான். அது கேட்டுருவோம் நம்ம ஷோவோட டைரக்டரி. ஓகே,
4: நல்ல
3: பாட்டு, ஹிந்தி வரவே இல்லையே.
0: சூப்பர், பயங்கரமா இருந்தது. சிறப்பா இருக்கு. கண்டிப்பா மொட்டை ராஜேந்திரன் பாடின மாதிரியே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த குரல்
3: இன்கிரிமெண்ட்
0: பா.
4: ராஜுக்கு தெரியும்
0: கண்டிப்பா இன்னைக்கும் பாட்டு நீங்க கேட்கலாம், ஆனா குடுக்கறதுக்கு டைம் இல்ல இருக்குமா தெரியல. இப்ப
4: ஓகே ஓகே நான் என்ன கிரெடிட் மாஸ்டர் கார்டு டிக்கெட் போன்.
0: ஓ சூப்பர், ஓகே அங்கேயும் போய் டிக்கெட்டை எடுத்துருங்க. இப்ப மறக்காம கிரெடிட் கார்டு நம்பர் கொடுக்க தேவையில்லை. அங்கே போயிட்டு நீங்கள் இப்போ இது எப்படி பண்ணலாம்னு நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ் வாயாலேயே கேட்டுருவோம். ஒரே நிமிஷம் இருங்க, அப்படி கேட்டுருவோம். ஷாஜு கிட்ட கேட்டுருவோம் எப்படி அந்த டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்ற. சொல்லுங்க சார்.
2: தமம் வணக்கம். நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் எடுக்கிறது வந்து நீங்கள் வந்து ஹாப்பி நொமாட்ஸ் .ca அதில் போனீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து புக் நவுன் இருக்கு. ஹாப்பி நொமாட்ஸ் எங்கள் கம்பெனி பேர்.
3: நல்லா இருக்கேன் கண்டிப்பா. என்ன நேர்ல வந்து இந்த நிகழ்ச்சியை பாக்கணும். ஓகேவா?
4: நீங்க ஹிந்தி பாட்டு பாடுவீங்களா?
3: ஆ ஹிந்தி பாட்டும் பாடலாம்.
4: ஒரு ஒரு பாட்டு பாடு பாருங்க ஹிந்தி பாட்டு.
3: கியா கருஹாயே குச்சு குச்சு ஹோதா ஹே
4: பாஜ் மேரே வாவ் மஸ்கரே தில் மேரியானே
3: டிக்கெட் காலி ஆயி சப்பு மேரே ஆயி.
4: என்னோட கர்ல்ஃப்ரெண்ட் ஹிந்தி காலி.
0: ஆ உங்க கர்ல்ஃப்ரெண்ட் ஹிந்தியா? சூப்பர்.
4: என்னோட கர்ல்ஃப்ரெண்ட் ஹிந்தி காலி.
0: ஓகே, சின்மையோட பேசுனது எப்படி இருந்தது உங்களுக்கு?
4: நல்லா தான்
0: இருக்குது. நேர்ல வந்தாலும் நல்லா தான் இருக்கும்.
4: நன்றி
0: நன்றி, மீண்டும் சந்திப்போம். தவம் இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயருடன் பேசுவோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜ்தான். சொல்றதுக்கு நீங்க ஒரே ஒரு டிக்கெட்டான ஒரு நேருக்கு கொடுத்தா நாங்க போய் அன்றியா பார்த்துட்டு வேற எங்கட வீட்டு அன்றியா தங்கட அம்மா வீட்டுக்கு போயிடுமே. இல்ல
0: சும்மாவே கிடைக்குமா பாஸ் எல்லாமே? உங்க ஆண்ட்ரியாவ அம்மா வீட்டுல விட்டுட்டு இந்த ஆண்ட்ரியாவ பாக்க வந்துட வேண்டியதான் நீங்க.
5: சரி பாப்பும் இல்ல கேட்டேன் குடும்பத்தை சரி பிரியுங்க.
0: நானா
5: சாஜி சார் தான் வாக்களித்த. சாஜி சார் பிளீஸ்
0: செல்வகுமார் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பு. செல்வகுமார் இந்த ஷோவுக்கு ஆல்ரெடி டிக்கெட் போட்டாச்சா இல்ல இனிமே தான் போட போறீங்களா? போட்டுருங்க. அப்ப இந்த ராசி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்ப இப்ப வந்து ஒரு டிக்கெட் வந்து உங்களுக்கு இலவசமா கிடைச்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வாங்கிட்டு வர டிக்கெட் யாரெல்லாம் வந்து வர பிளான்?
6: நானும் வாங்கிட்டு வர்றேன்.
0: ஓகே சூப்பர். நீங்க யாருடைய ஃபேன் செல்வகுமார்?
3: இல்ல எனக்கு ஒரு க்வெஸ்சன் இதுல ராஜ்
0: சொல்லுங்க.
3: நானும் வைஃபும் தான் வரணும் அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்ற மாதிரி இருக்கே, அது என்னன்னு கேளுங்க. செல்வகுமார் சொல்லுங்க.
0: வேற என்ன பண்றது?
3: என்ன பண்றது?
0: ஆமா ஆண்ட்ரியாவை கூட்டு வரலாம்னு பார்த்தா அவங்க மேடையில எல்லாம் இருப்பாங்க.
6: புது பாட்டு ஒன்று பாடியிருக்கிறார் துரிதம் படத்துல நிலா மேலே.
0: புது புது படத்துல என்ன பாட்டு வேணும்?
6: துரிதம் படத்துல இருந்து நிலா மேலே என்ன பாடியிருக்கிறார்.
0: அப்படியா? அந்த நிலாமேலே பாட்டு வந்து இன்னைக்கு என்னன்னா ரொம்ப டைட்டா ஓடுது. பாட்டு போடுறதுக்கு நேரம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க. இன்னொரு தருணத்துல கண்டிப்பா. சரி ஓகே, நிச்சயமா. நன்றி
6: நன்றி நன்றி
0: நன்றி செல்வகுமார். நிகழ்ச்சி முழுசா
3: நன்றி
0: செல்வகுமார்.
6: நன்றி
0: நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
7: வணக்கம்
0: வணக்கம். உங்கள் பெயர்?
7: தீபன்.
0: தீபன் எப்படி இருக்கீங்க தீபன்?
7: இருக்கீங்க?
0: இப்போ மிஸ்ஸஸ் ஆகாலும் இருக்கீங்க, பட் வசிக்கிறது ஸ்கார்ப்ரோல.
8: இல்ல இருக்கிற மிஸ்ஸஸ் ஆக இப்போ ஸ்கார்ப்ரோ போய் கொண்டாங்க.
2: சூப்பர். நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு டிக்கெட் வேணா வாங்கிக்கலாங்க. ஃப்ரீ டிக்கெட் இல்ல, ஃப்ரீ டிக்கெட் இல்ல, இது வந்து கேஷ் கொடுத்தா வாங்கணும். நம்ம இங்க வந்து குலுக்கல் முறையில் எடுக்கிறது தான் வந்து ஃப்ரீ. ஒரு டிக்கெட் எல்லாமே வந்து நம்ம இதில்
0: போட்டிருக்கோம், எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணது லிஸ்டுடைய அந்த டிக்கெட்டோட ப்ரைஸிங், சில்வர், பிரான்ஸ், கோல்டு, விஐபி டிக்கெட் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து உங்களுக்காக நான் அந்த லிஸ்ட்டை சொல்கிறேன். நீங்கள் இப்போ பொறுமையை நிகழ்ச்சியை முழுசாக கேளுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கப்படும். சரியா? நன்றி, நன்றி தீபன், நன்றி, நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
9: வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். 647-887-9358. 647-887-9358.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இந்த பாட்டில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஒரு சில வருடத்திற்கு முன்னாடி ஷாஜியோட சேர்ந்து ஒரு சிறப்பான ஒரு ஈவெண்ட் பண்ணோம், பேரே தக் லைஃப் அப்படின்ற ஒரு ஈவெண்ட். ஆனால் அப்போ இது எங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது, தக் லைஃப் படத்தில் வந்த சூப்பர் ஹிட் பாட்டை பாடிய சின்மையவே இங்கே வந்து நாங்கள் இறக்குமதி பண்ணுவோம் அப்படின்னு. ஒரு பியூட்டிஃபுல் மெமரி இல்லையா?
1: கண்டிப்பாக ராஜ், நம்மளும் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் இப்போ சொல்லும்போது நான் வந்து நொஸ்டாலஜிக்காக கனெக்ட் ஆகிறேன் அந்த இதோட, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி
0: ஃபேமிலி இணைப்பில் இருக்கிற நேயர்களே, டக்கு டக்குன்னு அடுத்தது எடுத்துருவோம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் விஜய் பேசுகிறேன், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் விஜய், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க குரல் எல்லாம் கேட்ட உடனே பசி கூட கொஞ்சம் தள்ளி போயிடுது.
0: ஆஹா, சூப்பர்.
1: ஆனா எங்களுக்கு ரொம்ப பசியா இருக்குங்க இப்போ, ரொம்ப டைம் அடிச்சு மத்தியானம்.
2: அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டு பிராம்டன் வாங்க, மூளை முளைக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிடும்.
0: சூப்பர், கண்டிப்பா விஜய் வந்துடும். நீங்க எல்லாம் வந்து எங்களை பத்தி தெரியாம பேசுறீங்க, நாங்க பட்டு வண்டி எடுத்துக்க.
3: இப்ப பாருங்க, காலிங் பெல் அடிப்போ, நாங்க தான் அது, நாங்க அந்த நாலு பேர்.
2: கண்டிப்பா இன்னைக்கு மணக்க மணக்க சாம்பார், இன்னைக்கு ஃப்ரைடேனால அதனால நோ நான்வெஜ், ஓகேங்களா?
3: தாராளமா சாம்பாரையே நாங்க தீர்த்த மாதிரி சாப்பிடுவோம்.
0: என்ன நீங்க, அப்ப மூணு பேர் தான் வருவாங்க. எனக்கு பேசிக்கலி வெஜிடேரியன், கொஞ்சம் அலர்ஜி
2: பாத்தீங்களா, டக்குன்னு ஒரு லிஸ்ட்ல குறைஞ்சிட்டாங்க பாத்தீங்களா.
0: சரிங்களா ஸ்வீட் விஜய், இதுதான் முதல் முறையா நம்ம பேசுறோமா?
2: இல்ல, நான் உங்க கூட பேசிருக்கேன், சேலத்துக்காரங்க.
0: ஓ சாரி சாரி, இப்பதான் ஞாபகம் வருது, மன்னிக்கணும் விஜய். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க?
0: இப்ப நம்ம ஊர் அப்படின்னா சாம்பார் சாப்பிட வரலாம், பிரச்சனை இல்லை.
2: நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க, இன்னைக்கு ஃப்ரைடே கூட தள்ளி வச்சு போட்டலாம் சிக்கன், அதுக்கு என்ன?
0: சே சே, வேணாம், அப்புறம் சாமி கண்ணை குத்திரும், வேண்டாம் அது. விஜய், உங்களுக்கு வந்து எந்த பாடகி ரொம்ப பிடிக்கும்?
2: ஆக்சுவலா இது ரொம்ப டிஃபிகல்ட் க்வெஸ்சன், எனக்கு ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும். அவங்க எக்ஸ்ட்ரீம், உங்களுடைய மூடு பொறுத்து அவங்க சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது அப்படியே மாறிடும், ரைட்டா?
0: அதனால
2: சின்ன இது எனக்கு கொஞ்சம் 1% சொல்லுவேன், ஏன்னா அடிக்கடி கேட்பான் அவங்களது.
3: 1% ஜாஸ்தியாவா 1% கம்மியாவா விஜய்?
2: நீங்க ஆக்சுவலா அந்த குரூப்ல போயிட்டு இருக்குது கான்வர்சேஷன், ஆனா ஒர்க் பிஸியில அதை மறந்துட்டோம். உங்களுடைய நிகழ்ச்சி தான் எங்களை அப்படியே தட்டி அப்படியே எழுப்பிடுது.
1: பாருங்க, உங்க எல்லாத்துக்குமே குரூப்ல வந்து எல்லாம் பேச தெரியும், உங்களுக்கு டிக்கெட் எடுக்க முடியல பாத்துக்கோங்க.
2: இல்ல இல்ல, அதுல ஹெட் இருக்காங்க பாருங்க, அவங்கதான் தலைய கவுண்ட் பண்ணி எடுப்பாங்க.
1: ஓகே, இந்த ரெண்டு இந்த வீக்கெண்ட்ல வந்து எடுக்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு வந்து பெஸ்டா டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படும்.
3: சொல்லுங்க விஜய்,
0: டிஸ்கவுண்ட் கொண்டு வர்றதுக்காக தான் கடவுள் என்ன
2: அனுப்பியிருக்காரு.
1: நடத்துறதே வந்து கோயம்புத்தூர்காரங்க தான், கோயம்புத்தூர்காரங்க இருந்து கோயம்புத்தூருக்கு சப்போர்ட் பண்ணலாம், என்ன
0: பண்றது? ஜெயில போடுங்க சார். விஜய், நான் என்ன சொல்லுன்னா, அந்த குரூப்ல இருக்கிற அட்மின் பதவி இறங்க சொல்லிட்டு நம்பி கீழே இறங்குப்பான்னு அவரை இறக்கி விட்டு நீங்க ஏறுங்க பதவியில்.
3: நாங்க நாலு பேர் உங்களுக்கு ஓட் போறோம் விஜய்.
0: கரெக்ட், நாங்க நாலு பேர், எங்களுக்கு பயமே கிடையாது.
3: ஆமா, அந்த நாலு பேர் நாங்க
2: தான். வேலை அதிகங்க, அதனால தான் நான் ரிசைன் பண்ணிட்டேன்.
0: ஓ, பதவியை ராஜினாமா பண்ணிட்டீங்களா?
2: ஆமாங்க, ஆமாங்க, ரொம்ப வேலை. எல்லாரையும் உங்களை குரூப்பை சேர்த்து கன்வின்ஸ் பண்ணி அதை மேனேஜ் பண்றது இருக்குங்களே, அப்பா பாப்பா, அது பெரிய வேலை.
0: ஒரு பெண்ணுடைய மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். சிந்து வந்து ஆமா ஆமா அதையே கேக்குறீங்க, தலையாட்டுறாங்க.
2: யாருடைய
0: ரசிகை நீங்க, சின்மை, ஆண்ட்ரியா, யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நன்றி விஜய், மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி,
0: இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்
4: நிம்மதியா சந்தோஷமாறம் இதுல சம்சாரம் கூட்டி கொண்டு அங்க வந்து நாம அன்றியா பாடும் போது ஒளிஞ்சு நின்று மிசில் அடிச்சு கையை வீட்ட போனா சம்சாரம் சொல்லுவா. நான் பாடினா நீ காது காது கொடுத்து கேட்கமாட்டேன் சொல்லி துடப்பங்கத்தால அடி விழுந்து ரெண்டு ரெண்டு வரத்துக்கு சாப்பாடாம இல்லாம போயிடும். அதுக்காக தனியே வந்தவன் இங்கே பண்ணினாம் அடிச்சமா கை தட்டினு சந்தோஷமா போகணும் மொழியா இது சம்சாரத்தை கூட்டிக் கொண்டு வந்து கடைசியில பொல்ல கொடுத்து அடி பண்ற கதையா
0: போயிடும்.
4: நம்ம தனியா வந்தமாம் இங்கே பண்ணமாம் அன்றைய பார்த்து சந்தோஷப்பட்டமாம் எல்லாரோட நிகழ்ச்சியை பார்த்து கை தட்டினாம் நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா வீட்ட போகலாம் நிம்மதியா இருக்கலாம். சம்சாரத்தை விட்டுட்டு எல்லாரும் வாங்க.
3: நீங்க நிறுத்தாம பேசின இத மொத்தமா ரெக்கார்ட் பண்ணிட்டோம் தவம். உங்க வைஃப் கிட்ட போட்டு
4: கேள்விப்பட்டாங்க
0: மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. வாழ்க்கையில ஒரு ஷோல நீங்க வழியில பார்த்து அவங்க டென்ஷன் ஆக கூடாது அப்படிங்கறது நல்ல ஒரு பொது கருத்தா வந்து ஏதாவது முதல்ல சினிமா போறதுக்கு முன்னாடி புகை பிடிப்பது உடல் நடத்திற்கு கேடுன்ற மாதிரி இவர் வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காரு. அடுத்த நேயரோட பேசுவோமா? நீங்களே பா.
3: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம்.
3: உங்க பேரு?
5: நான் சுமன் பேசுறேன்.
0: சுமன், சுமன் நல்லா இருக்கு. சுமன்
3: நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கோம். ஹாப்பி ஃப்ரைடே.
3: ஹாப்பி ஃப்ரைடே. என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க வீக்கெண்ட்ல?
5: வீக்கெண்ட்ல
3: ஒருத்தங்க இருக்காங்க பேசுங்க.
5: அவங்களோடதான் பேசுறது.
3: எப்படி இருக்கு? சிக்ஸ் பேக்
5: என்னடா பண்ணுற?
3: ஏய், உங்க பேர் என்ன?
5: அடி, கண்ணத்தில் முத்தமிட்டால் படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடடா.
3: ஓ, கண்ணத்தில் முத்தமிட்டால் இருந்தா? கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாட்டு நிச்சயமா வரும். அந்த பாட்டு உங்களுக்கு ஏன் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா?
5: அது இப்ப சொல்ல முடியாது, நேர வந்து நான் சொல்லறோம்.
3: ஓகே ஓகே, கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை நேர்ல பார்க்க வாங்க. நீங்க நேர்ல வரும்போது அந்த பாட்டை உங்களுக்காக நான் நேர்லயே
5: பாடுறேன்.
3: நன்றி, ரொம்ப நன்றி. இது என்ன ரெண்டு ஆண்ட்ரியாக்குள்ள போட்டி மாதிரி இருக்கேன்.
5: ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்.
0: சொல்லுங்க.
5: சின்மையை பற்றி சின்னக்குள் சித்ராவிடம் ஒருவர் ஒரு ஒரு ஒரு நிகழ்ச்சியில போயிட்டு காணிக்க அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. உங்களுக்கு பிடித்த ஒரு பாடகியினுடைய பெயரை நீங்க குறிப்பிட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லிக்க அவர் உடனடியா சொன்னது தனக்கு பிடித்த பாடகி வந்து சிம்மை என்று சொல்லு. சோ இந்த அந்த அளவுக்கு சிம்மையினுடைய அந்த அந்த பாடலில் தமிழ் திரைப்பட துறையில வந்து இந்த பின்னணி பாடகர் பாடகிக்குல மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஒரு தரத்தினை அவர் பிடிச்சிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன்.
3: உண்மை உண்மை. இந்த ஷோ நானும் பார்த்தேன். ஒரு ஸ்டேஜ் ஷோல வந்து சின்னக்குரல் சித்ராமா வந்து சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சிங்கர் வந்து சின்மை அப்படின்னு சொல்லி. கரெக்ட் கரெக்ட்.
5: என்னோட சொன்னா அவங்க வந்து எந்த ஜோனர்லையும் பாடக்கூடிய ஒரு திறமையான ஒரு சிங்கர்.
6: உண்மை உண்மை.
5: வெஸ்டர்னா இருக்கலாம், அல்லது கிளாசிக்கலா இருக்கலாம், வாட் எவர். நான் அவருடைய ஷோ வந்து நினைக்கிறேன் அவரு ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்ற முடிச்சு போட்டு வந்து கனடா வேலைக்கு வந்து மேபி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமெம்பர் இல்லை அந்த இயர் வந்து அவங்க ஷோ பார்த்துருக்கேன்.
6: கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். அவங்க 10 வருஷம் கழிச்சு இப்பதான் திரும்ப வராங்க கனடாக்கு. கரெக்ட்,
0: சூப்பர். ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்காக. உங்களுடைய
6: ஓட்டு சின்மைக்கு தான் அது அவரே சொல்லிட்டாரு.
0: சொல்லிட்டாரு. எஸ், உங்க அதிர்ஷ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம்.
5: ஓட்டிங் வந்தால் வந்து ஒரு கண்ண மட்டும் ஒரு நல்ல மட்டும் போடுவேன்.
6: புரிந்து விட்டது.
0: எஸ்,
5: நன்றி.
0: நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சோல் அண்ட் ஃபயர் ஸ்பெஷல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-644-2222. இந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா அழைக்கிற ஒவ்வொரு நேயருடைய பேரும் வந்து நோட் பண்ணி வச்சு கடைசியில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுற அதிர்ஷ்டசாலிக்கு இந்த ஷோவுக்கான ஸ்பெஷல் ஃப்ரீ டிக்கெட் உங்களுக்காக வழங்கப்படும். ஸோ இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக கால் பண்ணுங்க. 416-644-2222. இப்போ ஒரு சில கேள்விக்கு வருவோம். இந்த நிகழ்ச்சியை பிளான் பண்ணும்போது ஷாஜு, எனக்கு தெரியும் கரெக்டாக அப்போ தான் அந்த வார் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ட்ராவல்லாம் வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் ஆகி இவங்க வருவாங்களா மாட்டாங்களா எல்லாம் ட்ராவல் டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகி நிறைய சிக்கல்களை வந்து சந்தித்து தான் பல கடல் மலையெல்லாம் தாண்டி தான் இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்றது தெரியும். ஸோ அதை பற்றி ஒரு ப்ரீஃப் உங்ககிட்டிருந்து.
1: கண்டிப்பாக ராஜ், நம்ம இந்த வாரெல்லாம் நடந்துட்டுருக்கிற டைமில் தான் நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து விசாலாம் அப்ளை பண்ணியிருந்தோம். லாஸ்ட் மந்த் எல்லாத்துக்குமே விசா வந்துருச்சு, இன்க்ளூடிங் பேண்டு எல்லாமே வந்து அப்ரூவ்டு. நம்ம ஃப்ளைட் டிக்கெட்ஸுமே வந்து எல்லாம் புக் பண்ணிட்டோம். இவங்கெல்லாம் வந்து ஆஸ் பர் த ஸ்கெடியூல் பிளான் வந்து June 30 இவங்க எல்லாருமே வருவாங்க. June 30 எல்லாருமே இங்கே இருப்பாங்க. 2 நாள் இங்கே ரிஹர்சல். July 4 வந்து நம்ம வந்து லைவாக வந்து போயிடுவோம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வந்து பேண்ட் வந்து ஆக்சுவலி ஒரு 8 மெம்பர்ஸ் பேண்டு வந்து அங்கேருந்து கொண்டு வரோம். இவங்க எல்லாமே வந்து ஃப்ரீலான்ஸ் பேண்டு. இவங்க எப்படியுமே வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து எப்பவுமே பேண்ட் வந்து வாசிக்கிறவங்க.
0: சூப்பர்.
1: எஸ்பெஷலி கீபா, ஃபேமஸ் கிட்டாரிஸ்ட்டு ராகுல் ஸ்ரீதர், புவனேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேண்ட் இருக்குது. இவங்க எல்லாம் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கும் இவங்க ஆண்ட்ரியாக்கும் சின்மையாக்கும் எவ்வளோ ரெகுலராக அப்படிதான் இவங்க எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து கொண்டு வரோம்.
0: ஓகே, சூப்பர். இப்போ ஒரு ரசிகனாக வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்கும், எப்படி விஜய் சேதுபதி ஒரு சைடு நயன்தாரா இன்னொரு சைடு சமந்தாவை வச்சு 2-2 பாட்டு காடினாரோ அந்த மாதிரி ஆண்ட்ரியா மற்றும் சின்மையுடைய ஃபோட்டோ எடுத்துக்கணும், அவங்க கூட ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. மீட் அண்ட் க்ரீட் மாதிரி ஏதாவது ஈவெண்ட் பிளான் பண்ணுறோமா?
1: கண்டிப்பாக வந்து ராஜ் வந்து அது மீட் அண்ட் க்ரீட் கண்டிப்பாக இருக்குது. நம்ம அந்த டிக்கெட்ஸ்லேயே பார்த்தோம்னா ஹாப்பி நோமான்ஸில் போய் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாகவே வந்து விவிஐபி வித் மீட் அண்ட் க்ரீட் அப்படின்னு சொல்லி
0: இருக்குது.
1: June 30 இவங்க வராங்க. அவங்களோட இதை பார்த்துட்டு 2 டேஸ் முன்னாடி ஆல்மோஸ்ட் லைக் July 2 அந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் மீட் அண்ட் க்ரீட்டை. நம்ம வந்து ஒரு இந்த மந்த் எண்டில் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் எப்போ எக்ஸாக்டாக என்ன ஏதுங்கிறது. பட் கண்டிப்பாக நம்ம வந்து மீட் அண்ட் க்ரீட் வந்து இருக்குது. மீட் அண்ட் க்ரீட் வித் டின்னர் ஆக்சுவலி.
0: சூப்பர்.
1: ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபோட்டோ மட்டும் இல்லை, நம்ம வந்து கூட இருந்து டின்னர் கூட சாப்பிடலாம் அவங்களோட சேர்த்து.
0: எக்ஸலண்ட், சூப்பர், நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ நேர்களே, ஒரு ஸ்டார் செலிபிரிட்டி நீங்கள் தூரத்தில் இருந்து பார்த்து குரலை மட்டுமே ரசித்த ஒரு நபரோட நீங்கள் உட்காந்து உரையாடல் அண்ட் ஸ்டஃப்போடு நீங்கள் அருமையான ஒரு சுவையான டின்னரையும் சாப்பிட ஒரு வாய்ப்பு. ஸோ கண்டிப்பாக இதை நழுவ விடாதீங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து ஃப்ரீ டிக்கெட்டுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. கால் பண்ணுற நேர்களில் நீங்களும் அந்த அதிர்ஷ்ட நேராக இருக்கலாம், கால் பண்ணுங்கள். இப்போ டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து பிரேக் டவுன்னு ரெண்டு ஒரு நேர் கேட்டிருந்தார் சிந்து, என்னென்ன விலைகளில் டிக்கெட் இருக்குது, எந்தெந்த கேட்டகரியிலேருந்து அவங்க அதை வாங்கலாம்?
6: கண்டிப்பாக ராஜ், நமக்கு வந்து பிரான்ஸ், சில்வர், கோல்ட், விஐபி, விவிஐபி, ஜென்ரல் விவிஐபி, மீட் அண்ட் க்ரீட், அந்த மாதிரி ஒரு 6 கேட்டகரிஸில் இருக்குது நம்ம டிக்கெட்ஸ். ஸோ பிரான்ஸோட டிக்கெட் ரேட் வந்து ஆஃபர் இல்லாத ப்ரைஸ் தான் நான் இப்போ சொல்கிறேன். ஆஃபரோட வேணும்னா ஹாட்லைன் நம்பருக்கு கூப்பிடணும். ஸோ பிரான்ஸோட
0: கூப்பிட்டு சிஎம்ஆர்
6: நேர்னு சொல்லணும். முக்கியமாக முக்கியம் அதுவும் 2 நாளில் பண்ணணும், ஏன்னா இந்த ஆஃபர் 2 நாளில் க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ப்ரைஸ் எல்லாமே வந்து ஆக்சுவல் ப்ரைஸ், ஆஃபர் ப்ரைஸ் இல்லை. ஸோ பிரான்ஸ் வந்து $89 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் சில்வர் $109, கோல்டு வந்து $169, விஐபி $239. இப்போ இதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டு கேட்டகரி விவிஐபி. ஸோ விவிஐபியில் வந்து ஒன்று ஜென்ரல் டிக்கெட் எடுக்கிறவங்க $419 கொடுத்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்ல உட்காந்து சோஃபாஸில் உட்காந்து ஷோவை பார்த்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணலாம். ராஜ் இப்போ சொன்ன மாதிரி, எங்கள் ஷாஜு சொன்ன மாதிரி விவிஐபி லைக் எங்களோட மீட் அண்ட் கிரீட்டுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான டிக்கெட் ப்ரைஸ் $489. பட் இது எல்லாமே ஆக்சுவல் ப்ரைஸ். எங்களோட ஹாட்லைன் நம்பருக்கு கூப்பிட்டு சிஎம்ஆர் நேயர்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு.
0: சிறப்பு. அடுத்த நேரை சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் டான் மில்ஸ் சந்திரன், எப்படி இருக்கீங்க?
7: ஓ, நலமா மாற்றியா இருக்கும். கொஞ்சம் பேரையில பிஸியா இருக்கு. ஆனா அவர்களுடைய நிகழ்ச்சி நன்றா அமையவன் மட்டும் வாழ்த்துறதுதான் வந்தான்.
1: வணக்கம் டான் மில்ஸ் சந்திரன், எப்படி இருக்கீங்க?
7: ஓ, நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஓ, நாங்க சௌக்கியமா இருக்கோம். உங்களுக்கு யாரை பிடிக்கும்? சின்மியோட வாய்ஸ் பிடிக்குமா இல்ல ஆண்ட்ரியோட வாய்ஸ் பிடிக்குமா? உங்களோட ஓட்டு யாருக்கு?
7: இந்த பாட்டு கேட்டிருந்தேன். இது இவர் கமல் படத்திலிருந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
6: முத்துமழை.
7: முத்துமழை அது இன்றைக்கு ஞாபகம் இருக்கின்றது.
0: கண்டிப்பாக அந்த பாட்டை வந்து அவங்க மேடையிலே நேர்லேயே அந்த பாட்டை கண்டிப்பாக பாட போகிறாங்க. இது உங்கள் விருப்பம் மட்டும் இல்லை, என்னோடய விருப்பமும் கூட. நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா, இது வந்து நம்ம வந்து எந்த பாட்டை அவங்க மேடையில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சு அதுக்கு ஒரு ஓட்டிங் மாதிரி போட்டால் இந்தந்த பாட்டுக்கு அதிக ஓட்டு வந்திருக்குன்னா அதை வந்து அவங்க ப்ரையாரிட்டி சாங்ஸாக வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
1: ஓ, கண்டிப்பாக வந்து ராஜ், நம்ம ஏற்கனவே வந்து டீமோடு நம்ம வந்து பேசியிருந்தோம். லாஸ்ட் வீக் நம்ம பேசியிருந்தோம். நம்மளோட லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் நம்ம வந்து பண்ணோம்னா அதுலேருந்து பிக் அண்ட் சூஸ் வந்து பாப்புலர் சாங்ஸ் வந்து நம்மளோட ஓட் அனுசரித்து பிக் அண்ட் சூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக ரெண்டு பேருமே, சின்மி அண்ட் ஆண்ட்ரியா ரெண்டு பேருமே வந்து அவங்க நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு ஷோ ரீல்ஸ் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி, அதை வச்சு அந்த சாங்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ணி வச்சுருக்கோம்.
0: ஓகே,
1: ஸோ நம்ம வந்து பிக்கப் பண்ணி கண்டிப்பாக வந்து பண்ணிடலாம். அதை
0: சிறப்பு. அடுத்த வாரம் போட்டி நிகழ்ச்சியில் நான் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட இருந்து ஆக்சுவலாக இருக்கிற லிஸ்ட் ஆஃப் சாங்ஸை வாங்கிட்டு அதில் அதிக ஓட்டுகள் இப்போ செலக்டிவாக ஒரு 10 சாங்கை எடுத்துகிட்டு ரெண்டு பாடகர்கள் கிட்டனும் எந்த பாட்டுக்கு அதிக ஓட்டு வருதுன்னு நிகழ்ச்சியில் ஒரு கேம் வச்சு அதுலேருந்து நமக்கு நிறைய பாடல்கள் டாப் லிஸ்ட்டில் வரும். ஸோ அதையும் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம்.
1: கண்டிப்பாக ராஜ்.
0: இல்லையா, உங்களுக்கு பர்சனலாக எந்த பாட்டு எந்த பாட்டு ஃபேவரட்னு சொல்லிட்டீங்க டான்மில் சந்திரன்
7: உங்களோட?
0: யார பிடிக்கும்னு உங்களை நான் கேட்கலையா, அதனால கோச்சிக்கிட்டீங்களா? உங்களுக்கு யார பிடிக்கும் சொல்லுங்க. சின்மை தானே.
7: தனியா
0: வாங்க, கவலைப்படாதீங்க. நான் வந்து இந்த ஊருக்கு வந்து பண்ணாத தொழில் இது ஒண்ணுதான், அதையும் பண்ணிடுறேன்.
7: என்னைக்கு
0: கனடால ஒரு யூனிவர்சிட்டியில டிகிரி வாங்கியிருக்கேன். கொளுத்தி போடுறதுல நம்பர் 1 தான். யா, சரியா. நன்றி தீபன், நன்றி. உங்க பேரையும் நோட் பண்ணிருக்கோம். நிகழ்ச்சியை முழுசா கேளுங்க.
7: ஓகே, தேங்க் யூ.
0: நன்றி. இன்னொரு 5 நிமிஷத்துல ரிசல்ட் தெரிஞ்சிற போது விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். இணைப்பில் நேயர்கள் காத்திருங்கள்.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
9: அப்ப வயசு போன உபயோகம்
10: உங்கள் முதியோர் விலைகளை குறையின்றி பராமரிக்க subha 289-200-4677 மேற்பட்ட வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
11: ஏஷியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏஷியன்ஸ் மெகா சேல்.
12: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
13: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
14: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
13: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
14: 416-489-2000 GTA கிரெடிட்.
15: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் சோல் அண்ட் ஃபயர் ஸ்பெஷல் ஷோ. நேரம் சரியாக 12:52 ஆகுது. டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை என்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம். டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை 23°C. இன்றைக்கி வெதர் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி அதிகபட்சமாக 27°C போகுது. இன்றைக்கி நல்ல வெயிலான நாள். வெளியில் போகிறவங்க கண்டிப்பாக தண்ணி குடிங்க. எப்பயுமே வந்து ஜலத்தை எடுத்துக்கிட்டே போங்க அப்படின்றத சொல்லிட்டு இப்போ இந்த ஷோவுடைய ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ யார் அந்த அதிர்ஷ்டசாலின்றதை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்க போகிற நேரமும் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பேச வேண்டியது இருக்குது. எங்கெங்கெல்லாம் இந்த டிக்கெட்ஸை வந்து நம்ம வந்து நேர்லேயே போய் வாங்கலாம் அப்படின்ற அந்த கியாஸ்க் ஸ்பாட்ஸ் வந்து இப்போ வினீத் நீங்கள் தான் அதுக்கான கரெக்டான பர்சன் சொல்லுங்கள்.
16: ரைட். ஸோ டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் வந்து போய் பெஸ்ட் மொபைல் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், ஸ்பைஸ்லாண்ட் வீடியோ மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், குமார் வீடியோ மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட், அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் கேர் மெஜஸ்டிக் சிட்டி மால்குள்ளே போன உடனே ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு கடை. ஸோ இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் வாங்கிக்கலாம். சிஎம்ஆர்லேருந்து நீங்கள் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் அவைல் த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆஸ் வெல்.
1: ராஜ், ஒரு விஷயம் கூட சொல்லணும் எனக்கு.
0: இது மட்டும் இல்லாமல் சாரி, லீலா சூப்பர் மார்க்கெட்லையும் வாங்கலாம்.
1: ஆமாம், லீலா சூப்பர் மார்க்கெட், மிஸ்ஸஸ் ஆகா அண்ட் பிராம்டன் ரெண்டுமே வாங்கிக்கலாம். அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து ஃபுட் ஸ்பான்சர் இருக்காங்க. ஃபுட் ஸ்பான்சரோட பேர் வந்து தோசா அண்ட் பிரியாணி ஹவுஸ் ஆஷ்வா.
0: ஓகே
1: ஓகே, அவங்க தான் வந்து ஃபுட் ஸ்பான்சர், அன்றைக்கி வந்து ஸ்டால்ஸ் எல்லாம் போடுறாங்க
0: சிறப்பு.
1: அவங்க கடையிலையும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் டிக்கெட்ஸ், விச் இஸ் இன் ஆஷ்வா.
0: ஓகே,
1: விட்பி இருக்குது, ஆஷ்வாவில் வந்து எதுவுமே கிடைக்கும்.
0: இன்ட்ரெஸ்டிங். இப்போ இது மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்பெஷலான ஒரு வாய்ப்பு, அது யாருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. நல்ல குரல் வளம் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், சின்மை மற்றும் ஆண்ட்ரியா பாடிய பாடல்களையே உங்களுக்கு விருப்பமான ஒரு பாட்டு எடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்

0: இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் அந்த பாட்டை பாடி ஹாப்பி நோமேட்ஸை டேக் பண்ணிங்க அப்படின்னா அதிலிருந்து ஒரு நபரை செலக்ட் பண்ணி நம்மளுடைய மீட் அண்ட் க்ரீட் நிகழ்ச்சியில் சின்மை மற்றும் ஆண்ட்ரியாவுக்கு முன்னமே நீங்கள் வந்து அவங்களுடைய பார்வையில் நீங்கள் அவங்களுக்கு முன்னாடியே உங்களுடைய பாட்டை பாடி காட்டுறதுக்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு கிடைக்க போகுது. ஸோ இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா ஆக்டிவிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஃபோனை எடுத்து உங்கள் பாட்டை பாடி எங்களை டேக் பண்ணணும். எக்ஸாக்டாக யாரை டேக் பண்ணணும் வினீத்?
1: ஹாப்பி நோ மேட்ச் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து நீங்கள் டேக் பண்ணலாம். டேக் பண்ணிங்கனாலே போதும், உங்களோட என்ட்ரி வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். அதிலிருந்து சின்மை அண்ட் ஆண்ட்ரியாவே வந்து யார் வின்னருங்கிறத பிக் பண்ணி நீங்கள் அவங்க முன்னாடி பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம்.
0: சூப்பர்.
2: எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் ராஜ். லைக் நீங்கள் இப்போ ஃபிசிக்கல் டிக்கெட்ஸ் வாங்குறதுக்காக இந்த எந்த இடத்துக்கு போனாலும் சரி, இல்லை டிக்கெட்ஸை பற்றின எந்த டவுட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த எப்படி இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு டேக் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, எங்களோட ஹாட்லைன் நம்பருக்கு மறக்காமல் கூப்பிட்டுருங்க. எங்களோட நம்பர் 6474648486.
0: நைஸ். உங்களுடைய வாய்ஸ் இந்த ஜோதிகா ஒரு படத்தில் ஆர்ஜி வருவாங்களே, ஹலோ, அது ஒரு தடவை சொல்லி காட்டுங்களே எனக்கு.
2: அது கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு ராஜ்,
0: ட்ரை பண்ணுங்க.
2: ஹலோ,
0: சூப்பர். ஆன் தட் ஃபன் நோட், இட்ஸ் டைம் டு கம் டு தி ரியாலிட்டி. லெட்ஸ் சீ யாரெல்லாம் அந்த பரிசை தட்டி செல்ல போகும் அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத. வேற யார், எங்களுடைய கனடாவின் கர்ணனே வந்து எடுக்க போகிறாரு. ஷாஜு, நவ் த டர்ன் இஸ் யுவர்ஸ். எல்லாருமே நேர்கள் கண்டிப்பாக நிகழ்ச்சி இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, ரெண்டு மணி நேரம் போனதே தெரில. சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. இப்போ யார் ஜெயிக்கிறீங்களோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்,
2: அந்த டிக்கெட்டை மறக்காம ராஜ் கிட்ட கொடுத்துருங்க.
0: மண்டே டு ஃப்ரைடே எங்க டிவிஐ உடைய ரிசப்ஷன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணணும். அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் வந்து 416-644-6300. 416-644-6300. இந்த நம்பர் கால் பண்ணி எக்ஸ்டென்ஷன் நம்பர் கேட்கும். எக்ஸ்டென்ஷன் நம்பர் 200-200 நீங்கள் டயல் பண்ணும்போது எங்களுடைய டிவிஐயுடைய அட்மின் ஃபோனை எடுத்து பேசி எப்போ நீங்கள் இங்கே டிவிஐயுடைய எங்களுடைய சிஎம்ஆர் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் டிக்கெட்டை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க உங்களுக்காக கைட் பண்ணுவாங்க. நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 416-644-6300. இந்த நம்பர் கால் பண்ணி எக்ஸ்டென்ஷன் நம்பர் 200 போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பேசி மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் இங்கே எப்போ வந்து சிஎம்ஆர் ஆஃபீஸ்க்கு வந்து டிக்கெட்டை வாங்கலாம் அப்படின்ற அந்த செய்தியும் சொல்லுவாங்க. இப்போ யார் அந்த வின்னிங் நம்பர், முதல் அதிர்ஷ்டசாலி இலவச டிக்கெட்டை எடுத்துட்டு போறவர் யாரு? திருங்க கவுண்டவன், 3-2-1.
3: தவம் இனிஷியல் இருக்கு, தவம் NS.
0: NS தவம், ஓகே. சம்சாரத்தை கூட்டிட்டு வர மாட்டேன், மின்சாரம் ஆயிரும் சொன்ன, ஓகே, வாழ்த்துக்கள். NS தவம்,
2: கங்கிராச்சுலேஷன்ஸ் தவம் NS,
0: சிறப்பு. இப்போ வந்து கூடவே அடுத்த இரண்டு அதிர்ஷ்டசாலியும் வந்து செலக்ட் பண்ணிடலாமா?
2: நான் நல்லா குலுக்கி குலுக்கி எடுக்கிறேன்.
3: சிந்துவரம் உற்றுவாடு,
0: ஓகே, சிந்து எடுங்க. உங்களுடைய ராசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து மூணாவது
2: எடுத்து விடலாம், எடுத்து விட்டேன். ஸோ நெக்ஸ்ட்
0: பரிசு போயிருக்கு. தீபன் நேயர் தீபனுக்கும் வந்து பரிசு போயிருக்கு. அடுத்தது
1: ரொம்ப நல்ல பேரு, தேவதாஸ். வாழ்த்துக்கள் தேவராஸ், வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு, தேவதாஸ். தேவதாஸுக்கு வந்து அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற நேர்கள் கண்டிப்பாக வந்து நீங்களும் நேரில் வந்து கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். ஒரு போனஸாக யாராவது இன்னொரு டிக்கெட்டை கொடுக்கலாம்
3: ராஜ், உங்களுக்காக. நீங்களே
0: எடுங்க. ஆமாம், நான் எடுக்கவே இல்லையே.
3: ராஜ் வந்து எடுக்கலாம்னா எப்படி? கண்டிப்பாக

0: ஆஹா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இது நம்மளுடைய ஆஸ்தான நேயர் குயின்சனுக்கு போகுது இந்த டிக்கெட். ஸோ குயின்சன், வாழ்த்துக்கள். குயின்சன்,
1: வாழ்த்துக்கள். குயின்சன்,
2: குயின்சன், வாங்க வாங்க, எங்களோட ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக வாங்க.
0: சூப்பர். இப்போ வந்து மற்ற நேயர்களும் வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பீங்க. இது மட்டும் இல்லை, அப்பப்போ எங்களுடைய போட்டி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து கேம் ஷோ நடத்தி அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு இலவச டிக்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த மாதம் முழுக்க வந்து இந்த பப்ளிசிட்டியில் உங்களுக்கு கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு சே, அவ்வளோதான், 4 மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. இல்லை, இவங்க வந்ததுக்கப்புறம் 2 மணி நேரம் சும்மா பறந்துருச்சு. இன்னைக்கு கால் பண்ணி ஆதரவு கொடுத்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி. கடைசியாக என்ன சொல்ல விரும்புறீங்க சைன் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி?
2: ஒரு சூப்பரான ஈவெண்ட்டுக்கு நாங்கள் எங்களுடைய ரேடியோட அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் கேட்டிருப்பீங்க. ஒரு சம்மரில் ஒரு செம்ம கான்சர்ட் பார்க்கணும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏமாற மாட்டீங்க. ஏன்னா ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கான்சர்ட் வந்து கண்டினியூஸாக 3 மணி நேரம் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு டிக்கெட்டில் பார்க்க போகிறது 2 கான்சர்ட். அதனால் இந்த ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க.
3: ஆமாம், சிந்துவே எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி வாங்க, இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஷோவாக இருக்க போகுது. ஆக்சுவலாக சின்மை வந்து 10 வருஷம் கழித்து வர்றாங்க. உண்மையிலாம் சொல்ல போனோம்னா அவங்க வந்து 1000க்கும் மேலான பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க சின்மை. அவங்க ஒரு கொண்டாடப்பட வேண்டிய சிங்கர். அவங்க வந்து 10 வருஷம் கழித்து கனடாக்கு வர்றாங்க. நம்ம இந்த ஷோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகுது.
0: சூப்பர். எஸ்,
4: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜ், தேங்க்யூ ஸோ மச் எங்களை எல்லாம் வந்து இன்வைட் பண்ணதுக்கு. சிஎம்ஆருக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு 2 hours எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எப்படி போச்சுன்னே தெரியவே இல்லை. இதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன் தான் கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த ஈவெண்ட்டில் இருக்க போது. சிந்து சொன்ன மாதிரியே தான் வந்து சம்மரில் ஜில்லுன்னு ஒரு இது மாதிரி ஃபெஸ்டிவலில் திருவிழா மாதிரி நம்ம கொண்டாடுவோம். எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்து ஆண்ட்ரியா வந்து தனியாக ஒரு கான்சர்ட்டில் வந்து பார்த்துருப்போம். சின்மையை வந்து வேற ஒரு கான்சர்ட்டில் தனியாக வந்து பார்த்துருப்போம். இந்த ஒரு கான்சர்ட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் எவர், அவங்க இந்தியாவிலுமே பண்ணதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் கனடா, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு கான்சர்ட்டை ஒரே கான்சர்ட்டை ஒரே ஸ்டேஜில் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இங்கே மட்டும்தான் இருக்குது. இது எப்படின்னு கேட்டோம்னா, ரெண்டு கான்சர்ட்டை ஒரே டிக்கெட் ப்ரைஸில் பார்க்கலாம். இதுதான் என்னோட டாக்லைன் ஆக்சுவலி. இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட.
0: ரெண்டு பெரிய ஜாம்பவான்களுடைய ரெண்டு கான்சர்ட்டையும் ஒரே மேடையில் பார்க்கலாம். ஒரே டிக்கெட்டை வாங்கி ரெண்டு ஷோ பார்க்குற மாதிரி. அண்ட் இது முழுக்க முழுக்க ஒரு தமிழ் ஷோவாக இருக்கும்.
4: ஆமாம், முற்றிலும் ஒரு தமிழ் ஷோ தான் அது.
0: சிறப்பு. ஏன்னா இந்த ரெண்டு சிங்கர்ஸுமே வந்து நிறைய மொழிகளில் பாடியிருக்காங்க. ஆனால் இந்த ஷோ வந்து முழுக்க முழுக்க தமிழ் ஷோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வரணும், உங்களோட ஆதரவு தரணும். சிஎம்ஆர் சார்பாகவும் இந்த ஹாப்பி நோமேட்ஸ் டீம் உடைய சார்பாகவும் இந்த கால் பண்ணி எங்களை ஊக்குவித்த நேயர்கள், இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ண நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே மாதிரி இன்னொரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜ். நன்றி, வணக்கம். நன்றி ஷாஜு.
4: நன்றி, வணக்கம்.
0: நன்றி சிந்து.
4: Thank you so much.
0: Nandri Vineet.
3: Thank you. Nandri.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா. 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா. 416-419-2300.
5: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24 தேதி கைலாச வாகனம், 26 தேதி மாம்பழ திருவிழா, 27 தேதி வேட்டை திருவிழா, 28 தேதி சப்பர திருவிழா, மே 29 தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30 தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
6: இலக்கம் 200 Advance Boulevard, 416-471-0255.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
8: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03. 416-284-7000. 416-284-7000.
10: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
11: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
12: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலாம் பாக்குறோம். டீன்கலி
11: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
13: 905-270-8800.
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
14: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
15: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்ப

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகைப் பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
4: மியூசிக் கனெக்ட்ஸ்.
3: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் events.kilikoot.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 6700 குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 34. நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதலழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155.

0: Franklin Law Firm Ravi Nadraja
1: working for you.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555
1: working for you.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
4: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
4: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 24ஆம் தேதி கைலாச வாகனம், 26ஆம் தேதி மாம்பழ திருவிழா, 27ஆம் தேதி வேட்டை திருவிழா, 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும்.
5: இலக்கம் 200 அட்வான்ஸ் குலோவாட் 416-471-0255.
6: மலரும் மொட்டுக்கள் உங்கள் TVI HD-இல் நீங்கள் ஆவலும்.

0: குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர் டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 416-489-2000 GTA கிரெடிட்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 34 நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்புடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்று உடம்புடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
6: வார வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி.

0: இருக்கு. அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன், மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
3: 905-270-8800 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: ஜி, இப்பாட்டுங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு குட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றியா
0: July 4 Whitby Event Center Hill. ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoot.ca. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை. பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், தமக்கு இன்னா பிற்பகல் தாமே பெறும். மற்றவர்களுக்கு துன்பமானவற்றை முற்பகலில் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பங்கள் தாமாகவே வந்து சேரும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. கலையக நேரம் 5:05.
0: மனத்தியாள செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் HD செய்திகள், வாசிப்பவர் கமல் பாரதி. 1990 ஜூன் மாத காலப்பகுதியில் பெலிகாமம் வடக்கில் உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டு சுவீகரிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்க கோரி வெள்ளிதோறும் நடத்தப்படும் போராட்டம் இன்று 6வது வெள்ளிக்கிழமையாக நடைபெற்றது. இதன்போது போராட்டக்காரர்கள் கருப்பு குடிகளை கைகளில் ஏந்தியவாறு பலாலி சந்தி வரை பேரணியாக சென்றனர். இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: இலங்கையின் தெற்கில் வெசாக் கொண்டாட்ட கொடிகள் பறக்கவிடப்பட்டுள்ள போதிலும் இலங்கையின் யாழ்ப்பாணத்தின் மயிலட்டி பகுதியில் உள்ள தமது காணிகளிலிருந்து இலங்கை ராணுவத்தை வெளியேற்ற வேண்டும் என கோரி கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு காணி உரிமையான தமிழர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். வலிகாமம் வடக்கு பகுதியில் உள்ள உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரியே காணி உரிமையாளர்கள் ராணுவத்தின் பலாலி கொமாண்டோ பங்களா முன்பதாக இன்றைய தினம் 6வது வெள்ளிக்கிழமை போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். வலிகாமம் வடக்கில் கடந்த 1990 ஜூன் மாதம் அப்பகுதியிலிருந்து மக்கள் ராணுவ நடவடிக்கை காரணமாக வெளியேற்றப்பட்டிருந்தனர். மக்கள் வெளியேற்றப்பட்ட அப்பகுதிகளை கடந்த 37 வருடங்களாக உயர் பாதுகாப்பு வலயம் என கூறி இளைஞர் ஆக்கிரமித்திருக்கிறது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த போதிலும் அந்த பகுதியிலிருந்து பாதுகாப்பு தரப்பினர் வெளியேற மறுத்து வருவதில் உயர் பாதுகாப்பு வலயமாகவே தொடர்ந்து முன்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமது 651 ஏக்கர் காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் அவை விடுவிக்கப்படாத நிலையில் காணிகளை விடுவிக்குமாறு கோரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பலாலியில் தமது போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் அறிவித்திருந்தனர். அந்த வகையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் பலாலியில் உள்ள ராணுவ முகாம்கள் முன்பதாக போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். அவர்கள் கருப்பு கொடிகளை கையில் ஏந்தியவரர் பலாலி சந்தி வரையாக பேரணியாக தமது போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: நியூசிலாந்தின் தலைநகரான வெலிங்டனில் அமைந்திருக்கின்ற இலங்கைக்கான புதிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. புலிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஐரத்தின் நியூசிலாந்துக்கான உத்தியோகபூர்வ விஜயத்துக்கு இணைவாக நேற்று வியாழக்கிழமை இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இலங்கைக்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் மேலும் வலுவடையும் என வெளிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கிறது. இந்த நிகழ்வில் நியூசிலாந்து வெளிவகார அமைச்சர் வின்சன் பீட்டர்ஸும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டிருக்கின்ற 4வது நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் கொள்வனவு மற்றும் விற்பனை விலைகள் பதிவாகியிருக்கின்றன. அதன்படி டாலரின் கொள்வனவு விலை 324 ரூபாவாகவும் விற்பனை விலை 334 ரூபாவாகவும் இருக்கிறது. May 27 டாலரின் விற்பனை விலை 330 ரூபாய் 81% காணப்பட்ட நிலையில் அதனுடன் ஒப்பிடுகையில் இன்று டாலரின் விற்பனை விலை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சூலூரில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்காளாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் விரைந்து நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியளித்திருக்கிறது. அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் இன்ஸ்டாகிராமில் பரவும் வீடியோக்களை நீக்க நிறுவனத்துக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விசாரணை சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிகிறது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பிப்ரவரியில் ஒட்டோவா தனது தள்ளுபடி திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தியதிலிருந்து புதிய மின்சார வாகனங்களுக்கான மத்திய அரசின் மானியமாக கனடியர்கள் 122 மில்லியன் டாலருக்கும் அதிகமாக பெற்றிருக்கிறார்கள். போக்குவரத்து கனடாவின் தரவுதளத்தின்படி முதல் 2.5 மாதங்களில் 24,000 மேற்பட்ட கோரிக்கைகள் பதிவாகியிருக்கின்றன. ஆனால் சில கார் விற்பனையாளர்கள் இந்த தள்ளுபடிகளை ஈடு செய்வதற்காக மத்திய அரசிடமிருந்து பணம் கிடைப்பதற்கு இன்னும் காத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சில விற்பனையகங்கள் $200,000 அதிகமான தள்ளுபடி தொகைக்காக காத்திருப்பதாகவும் இது தங்களின் பணப்புழக்கத்தை பாதிப்பதாகவும் கனடிய வாகன விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. 2025 ஜனவரியில் நிதி பற்றாக்குறை காரணமாக மத்திய அரசின் தள்ளுபடி திட்டம் இடைநிறுத்தப்பட்ட பின்னர் கனடாவில் மின்சார வாகன விற்பனை சரிந்தது. ஆனால் தள்ளுபடி திட்டம் மீண்டும் தொடங்கப்பட்ட பின்னர் மார்ச் மாதத்தில் விற்பனை மீண்டும் அதிகரித்திருக்கிறது. காசா நிலப்பரப்பின் 70% தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருமாறு இஸ்ரேல் இராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்திருக்கிறார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் நடைபெற்ற மகாநாடு ஒன்றில் பேசிய அவர் காசாவின் 60% பகுதி தற்போது இஸ்ரேலின் வசம் உள்ளதாகவும் அடுத்த கட்டமாக இதனை 70% அதிகரிப்பதே தனது இலக்கு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இஸ்ரேலின் இந்த தீவிர ஆக்கிரமிப்பு நடவடிக்கை காரணமாக காசாவில் உள்ள சுமார் 2 மில்லியன் பலஸ்தீன மக்கள் மேலும் ஒரு சிறிய பகுதிக்குள் முடக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2025 அக்டோபரில் அமெரிக்காவின் தலையீட்டுடன் எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையின்படி இஸ்ரேலிய படைகள் மஞ்சள் கோடு எல்லைக்கு பின்வாங்கியதன் மூலம் காசாவின் 53 வீத பகுதியை இஸ்ரேல் வசம் இருந்தது. இந்த நிலையில் இஸ்ரேல் இந்த எல்லைக் கோட்டை தன்னிச்சையாக நகர்த்தி உடன்படிக்கையை மீறுவதாக அமாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த தாக்குதல்களில் இதுவரை 850 மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பான வணக்கம். இன்று மே மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இப்பொழுது முதல் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் கலையகத்தில் உங்களோடு உங்கள் தோல்மையில் கமல் பாரதி. இரவு 8:30 உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக கூட உங்கள் பாடல் விருப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். முகநூல் வாயிலாக உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற இனிய நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கலைஞர்கள் நேயர்கள் நிர்வாகத்தின் சார்பில் அனைவருக்கும் இனிய அன்பான வாழ்த்துக்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 25°C இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பிய நாளாக காணப்படுகிறது. இருந்தாலும் ஆங்காங்கே முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 37 முதல் 53 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 9°C காணப்படும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெருமாகத்தில் எரிபெரும் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பிறர் 2% உயர்வடைகிறது. உயர்வடைந்து 172.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையே இருக்கப் போகிறது.

0: ஒழித்த பாடல் மேசிய முறுக்கு இரண்டு திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் செடி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேர சிந்திக்கலாம். வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம் குயின்சன்.
0: எப்படி இருக்கிறீர்கள் குயின்சன்?
1: நலமா மாதிரியா இருக்கிறோம். நீங்க?
0: நலமாக இருக்கிறோம் குயின்சன். என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் திரைப்படத்தில் வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா.
0: சரி, இது உங்களுடைய திருவில் பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகளங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஹரிஹரன்.

0: மக்களே, நேரம் 5:21 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர சிந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் நிஷா? நல்லமாக இருக்கிறோம். நிஷா, என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு குட்டி சிகாமணி படத்துல மீச வளசமச்சான் அந்த பாட்டு.
0: சரி, இது உங்களுடைய தொழில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு மனோ சித்ரா.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவோர்களுக்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
4: 416-700-2222-J.CA.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
4: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
4: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
4: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
4: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
4: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ்.ca. 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: பூம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. கலக நேரம் 5:30 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள் என்று?
1: எனக்கு செல்வ மகள் படத்தில் இருந்து குயிலாக நான் இருந்தேன், குரலாக நீ வர வேண்டும்.
0: சரி, இதோ உங்களுடைய திருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
3: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
3: அதத்தான் சொல்றேன்.
0: ஒழிக்கும் பாடலோடு TM சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: கலை நேரம் 5:35 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே இணைந்து நீங்களும் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 4146446224 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் ஒரு வித்தியாசமான ஆக்கள்
0: பாட்டை பாடலுக்கிறது கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி கமல் பாரதி.
0: நன்றி. வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு TM சௌந்தரராஜன்.
2: யாரை நம்பி நான் பிறந்தேன்?

0: போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க.
1: கன்னியாகுமரி வரை கிடைக்கும் 450 மேல் ஐட்டம்ஸ் கொண்ட மெனு. முயல், காடை, ஈரல் கறி, ஆம்பூர், செட்டிநாடு, திண்டுக்கல் ஸ்டைல் சீரக சம்பா பிரியாணி, சூடான மல்லிப்பூ இட்லி, விதவித தோசைகள், டைனிங் டேக் அவுட் அண்ட் கேட்டரிங். ராஜா செட்டிநாடு, 825 பேஸ்மோ அவென்யூ, C101 ஸ்காப்ரோ, 416-299-9393. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
2: Working for you.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: Working for you.
3: பிராம்டன் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை வைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
4: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
5: கலைஞர் நேரம் 5:41 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே இணைந்து நீங்களும் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாண்டை வரும். நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் செல்லகுமார்.
5: நலமாக இருக்கிறோம் செல்லகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
6: பவளமல்லி. அந்த பாட்டு கேட்டு
5: பாப்போம். பவளமல்லி கேட்க போறீங்க? சரி,
6: நல்ல பாட்டு கேட்க நல்லா இருக்கு.
5: சரி, இதோ உங்களுடைய தெருவில் பவளமல்லி பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
6: நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம். ஒலிக்கும் அப்பாடலோடு சாய் அபேங்கர், ஸ்ருதி ஆசன்.

0: கலைகளிடம் 5:46 நேர்களுக்கு கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 24 நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சி நினைவு கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கோபாலதி, நான் நம்புகிறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல நல்ல மணியா இருக்கு. கோபாலதி, நீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் தெரிவு?
1: அழகூரில் பூத்தவளே.
0: யார்?
1: நான் யாரை சொல்றது? பக்கத்தில் இருக்கிறதான் சொல்லலாம். என்ன,
0: அவர் இல்லாவிட்டால் வேறு யாரை சொல்வீர்கள்? அப்படியா?
1: அது முன்னொரு காலத்தில் இருந்த
0: ஒரு காலத்தில் இருந்தது. இப்பெல்லாம் கிளறக்கூடாது. அவை இல்லாமல்
1: நன்றி.
0: சரி, நன்றி. இது உங்கள் துறையில் பாடல் வைக்கிறது. கேட்டு மகன்கள் மட்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: ஒழிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம், சுஜாதா.

0: கலைக நேரம் 5:52 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சிந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மாலை. வணக்கம் கமல் பாரதி. சாரா
0: எப்படி இருக்கிறீர்கள் சாரா?
1: நலம், நலமா இருக்கும்.
0: நலமாக இருக்கிறோம் சாரா. என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: ஹட்டிராஜில இருந்து
0: பாடல் கானிசை ஜஸ்டின் பிரபாகரன், பாடல் வரிகள் கானா வினோத்.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.

0: ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜிதின் ஜோய் செபஸ்டியான் மற்றும் ஸ்னேகா குமரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 34. நிலையாமை குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலைஞர் நேரம் 6 மணி.
1: மனத்தியால செய்திகள்
2: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
0: வணக்கம். சிஎம்ஆர் தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. மின் விநியோகம், எரிவாயு உட்பட பெட்ரோலியம் மற்றும் எரிபொருள் விநியோகம், நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு, பொது போக்குவரத்து, தொலைத்தொடர்பு மற்றும் ஊடக சேவைகள், நீர்ப்பாசனம், விவசாயம் மற்றும் விவசாய காப்புறுதி சேவைகள் ஆகியவற்றை அத்தியாவசிய சேவைகளாக ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்கா பிரகடனப்படுத்தியிருக்கிறார். இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: இலங்கையில் புயல் அழுத்தத்தின் பின்னரான அவசர சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பரந்தளவிலான பொது சேவைகளை பொருந்தும் அத்தியாவசிய சேவைகளாக இலங்கை ஜனாதிபதி அன்ரோ குமரசேன பிரகடனப்படுத்தியுள்ளார். இன்று வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமான அறிவித்தல் மூலம் அத்தகைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை ஜனாதிபதியின் அலுவலகம் அறிவித்திருக்கிறது. அரச கூட்டு தாபனங்கள், அரசாங்க திணைக்களங்கள், உள்ளூராட்சி நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் ஆகியவற்றின் மூலம் வழங்கப்படும் பிரதான சேவைகள் வர்த்தமானில் உள்ளடங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மின்சார விநியோகம், எரிவாயு உட்பட பெட்ரோலியம், எரிபொருள் விநியோகம், நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு, பொது போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஊடக சேவைகள், நீர்ப்பாசனம், விவசாயம் மற்றும் விவசாய காப்புறுதி சேவைகள் அத்திய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அத்துடன் வைத்தியசாலைகள், முதியோர் இல்லங்கள் மற்றும் மருந்தங்கள் உள்ள நோயாளிகளின் பராமரிப்பு, உணவு வழங்குதல், சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து சுகாதார சேவைகளும் அத்திய சேவைகள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. ஆம்புலன்ஸ் சேவைகள், இலங்கை மத்திய வங்கி உள்ளிட்ட அரசு வங்கி மற்றும் காப்புறுதி சேவைகள், உள்ளூராட்சி அதிகார சேவைகளால் மேற்கொள்ளப்படும் நீர், மின்சாரம், கழிவகற்றல், தீயணைப்பு மற்றும் கழிவு மேலாண்மை ஆகியவையும் அடங்கியிருக்கின்றன.
0: சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிராக அதிகாரமிக்க சமயத் தலைவர்களால் இழக்கப்படும் பாலியல் ரீதியான அநீதிகளுக்கு எதிராக கண்டனத்தையும் நீதிக்கான கோரிக்கையையும் வெளிப்படுத்தி மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தினால் கண்டன பேரணி ஒன்று இன்று மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நடத்தப்பட்டது. மன்னார் மாதர் அபிவிருத்தி ஒன்றியத்தின் இணைப்பாளர் கே மகாலட்சுமி தலைமையில் இடம்பெற்ற குறித்த கண்டன பேரணியில் பெண்கள் அமைப்பின் பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், மெசிடோ நிறுவன பிரதிநிதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டதோடு புத்தளம் மாவட்ட முஸ்லிம் பெண்கள் அபிவிருத்தி நம்பிக்கை நிதியத்தின் பணிப்பாளர் யுகைதி அமுகைதீனும் கலந்து கொண்டிருந்தார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்களில் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்தோடு சிறுவர்கள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் அநீதிகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மற்றும் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் பக்கசார்பற்ற சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், பெண்கள் மற்றும் சிறுவர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும், சட்டமும் நீதிமுறையும் சமமாகவும் வெளிப்படையாகவும் செயல்பட வேண்டும் என்ற வாசகங்கள் குறித்த பதாகைகளை ஏந்தி அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். சூலூரில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்காளாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் விரைந்து நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியளித்திருக்கிறது. அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பில் இன்ஸ்டாகிராமில் பரவும் வீடியோக்களை நீக்க நிறுவனத்துக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விசாரணை சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிகிறது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பிப்ரவரியில் ஒட்டோவா தனது தள்ளுபடி திட்டத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தியதிலிருந்து புதிய மின்சார வாகனங்களுக்கான மத்திய அரசின் மானியமாக கனடியர்கள் 122 மில்லியன் டாலருக்கும் அதிகமாக பெற்றிருக்கிறார்கள். போக்குவரத்து கனடாவின் தரவுத்தளத்தின்படி முதல் 2.5 மாதங்களில் 24,000 மேற்பட்ட கோரிக்கைகள் பதிவாகியிருக்கின்றன. ஆனால் சில கார் விற்பனையாளர்கள் இந்த தள்ளுபடிகளை ஈடு செய்வதற்காக மத்திய அரசிடமிருந்து பணம் கிடைப்பதற்கு இன்னும் காத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். சில விற்பனையகங்கள் 2 லட்சம் டாலருக்கும் அதிகமான தள்ளுபடி தொகைக்காக காத்திருப்பதாகவும் இது தங்களின் பணப்புழக்கத்தை பாதிப்பதாகவும் கனடிய வாகன விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. 2025 ஜனவரியில் நிதி பற்றாக்குறை காரணமாக மத்திய அரசின் தள்ளுபடி திட்டம் இடைநிறுத்தப்பட்ட பின்னர் கனடாவில் மின்சார வாகன விற்பனை சரிந்தது. ஆனால் தள்ளுபடி திட்டம் மீண்டும் தொடங்கப்பட்ட பின்னர் மார்ச் மாதத்தில் விற்பனை மீண்டும் அதிகரித்திருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நிலைநிறுத்த உதவும் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகரித்ததால் எண்ணெய் விலைகள் கிட்டத்தட்ட 2 மாதங்களில் இல்லாத அளவுக்கு வாராந்திர அடிப்படையில் மிக கடுமையாக சரிவை சந்தித்தன. பிராந்தியத்தில் ராஜதந்திர முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளுக்கு முதலீட்டாளர்கள் எதிர்வினையாற்றியதால் ஃப்ரெண்ட் ரக எண்ணெய் எதிர்கால ஒப்பந்தங்கள் ஒரு கோள்களுக்கு $92.69 குறைந்தது. வாராந்திர அடிப்படையில் 10% அதிகமான சரிவை பதிவு செய்தன. ஒரு ஒப்பந்தம் செய்யப்படும் என்றும் நீரிணை திறக்கப்படும் என்றும் எண்ணெய் சந்தைகள் ஏற்கனவே கருத தொடங்கிவிட்டன என்று வெலிங்கனில் உள்ள BNS-இன் மூத்த சந்தை வியூக நிபுணர் ஜேசன் வாங் கூறியதாக ரோய்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளுக்கு இடையேயான பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் உலகின் முக்கிய எரிசக்தி வழித்தரமான ஹோர்முஸ் நீரின் வழியாக கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு இடையூறு ஏற்படும் என்ற அச்சத்தால் தூண்டப்பட்ட உலகளாவிய எண்ணெய் சந்தைகளில் பல வாரங்களாக நிலவிய நிலையற்ற தன்மையைத் தொடர்ந்து இந்த சரிவு ஏற்பட்டிருக்கிறது.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

கலைக நேரம் 6:05 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிள் ஒலிபரப்பு. 8:30 வரையும் உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அடிக்கொண்டு தொலைபேசி இலக்கம் 416-644-6222. அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாழ்நிலை வரும். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 25°C ஆக இருக்கிறது. சூரியொளி நிரம்பி காணப்பட்டாலும் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்காக மணித்தேரத்திற்கு 42-57 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அது குறைந்த பிள்ளையாக 9°C காணப்படும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும். இன்றைய பின்றவில் காற்று வடக்கு நோக்கி மணித்தேரத்திற்கு 30-50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 30 நாளை சனிக்கிழமை பகல் பொழுதில் கூடிய வெப்பநிலையாக 22°C காணப்படும். நாளைய பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது. நாளைய பின்றவிலும் வானம் தெளிவாக இருக்கும். அதி குறைந்த வெப்பநிலையாக 11°C காணப்படும். நாளை மறுதினம் இந்த மாதத்தின் நிறைவான நாள். மே 31 ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 25°C காணப்படும். பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது. அன்றைய நாளின் அதி குறைந்த வெப்பநிலையாக 10°C இருக்கும். அன்றைய நாளின் இரவிலும் வானம் தெளிவாக இருக்கும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 2% உயர்வடைகிறது. நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 172.9% காணப்படும். நிகழ்ச்சியிலே ஒலிக்கிறது நம்மவர் பாடலொன்று. இது ஈழத்து மெலிசமான எம்பி பரமேஸ்வரர்கள் பாடிய இசை தொகுப்பில் இருந்து ஒரு பாடல். அந்த பாடலை மீண்டும் புதிய இசையிலே மீள் இசையிலே உருவாக்கி பாடியிருக்கின்றார். டொரண்டோவை தளமாக கொண்ட பாடகர் பாபு ஜெயகாந்தன். இதோ ஒலிக்கிறது அந்த பாடல்.

ஒழித்த பாடல் பாடலை இயற்றி பாடியவர் எம்பி இளதுமிழி சிம்மர் எம்பி பரமேஸ்வரர்கள். அந்த பாடலுக்கான புதிய இசை வடிவிலேயே இசை வழங்கி இப்பொழுது அந்த பாடலை மேல் உருவாக்கத்தில் உருவாக்கி பாடியவர் டொரண்டோவை தளமாக கொண்ட பாடகர் பாபு ஜெயகாந்தன். கலைஞர் நேரம் 6:11 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழச்சி 24 தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் செல்வி? நலமாக இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் தெளிவோடு வந்திருக்கிறீர்கள்? சரி, இது உங்கள் தெருவில் பாடல் வைக்கிறது, வாணிஜராமின் குரலில் பாடல் வைக்கிறது. கேட்டு மகிழுங்கள், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பாடலுக்கான இசையும் பாடல் வரிகளும் டி. ராஜேந்தர்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: கலைஞர் நேரம் 6:16 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்டீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
3: இனிய மாலை வணக்கம் கமல்பாரதி.
2: நல்லா இருக்கிறோம் கண்ணா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: இருக்கிறோம்.
2: சரி, என்ன பாடல் திருவிட வந்திருக்கிறீர்கள் இன்று?
3: பாடல் புஷ்பா படத்துல இருந்து ஸ்ரீவல்லி என்ற பாட்டு.
2: சரி, இதோ உங்களை திருவிழிக்கிறது பாடல், கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
3: மீண்டும் சந்திப்போம். நன்றி.
2: வணக்கம்.

0: காலை நேரம் 6:21 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கிற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா எப்படி இருக்கிறீர்கள் வெண்பா?
1: நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் வெண்பா, நன்றி. என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு ரயில் அத்த பாடல் வந்து கலாவது சின்ன தம்பி வண்ணம் அம்மலமா சொல்லிட்டு.
0: சரி, இதோ உங்களுடைய தெருவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஒலிக்கும் பாடல் கோமாளிகள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடலோடு வி முத்தலகு, கலாவதி சின்னசாமி ஆகியோர், பாடல் காணிசை கண்ணன் மாஸ்டரும் நேசன் தியாகராஜாவும்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: ஜீவா Jewelers.
4: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
8: கலக நேரம் 6:28 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சி 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கிற நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
9: வணக்கம், நான் பவன் பேசுறேன். கால் பார், எப்படி இருக்கீங்க?
8: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீண்ட நாட்களுக்கு பிறகு
9: என்ன
8: பாடல்
9: தெரியும்? எனக்கு
8: பாடல் வைக்கிறது கேட்டு மகளங்கள் மேடம் சந்திக்கலாம்.
9: நன்றி. வாய்ப்புக்கு வணக்கம்.
8: நன்றி வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஆண்ட்ரியா.

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கலைஞரம் 6:33 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கொண்ட தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சின்ன இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை பெறும். ஒழிக்கும் இந்த பாடல் நாணயம் திரைப்படத்திற்காக ஜேம்ஸ் வசந்தன் இசையில் ஒழிக்கிறது. பாடலோடு SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: கலைக நேரம் 6:40 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சியின் 24 நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்கொண்டு தொலைபேசி இலக்கம் 416-644-6222. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சிந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் ஆனந்த் பேசுறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் ஆனந்த். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நீங்கள் உற்சாகத்தோட வேலை முடிஞ்சு வீடு நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம்.
0: சரி, இந்த நேரத்தில் என்ன பாடல் தெரிவு?
1: மழைக்காலமும் கொஞ்சம் பாடலும் கொஞ்சம் வருது இதமானதுன்ற ஒரு பாட்டுனா கொஞ்சம்
0: மழைக்காலமும் பனிக்காலமும் இதமானது.
1: என்ன படம் கொண்டு தெரியலாமோ?
0: இது சாவித்ரி திரைப்படம்.
1: நன்றி. என்ன நன்றி.
0: இதோ உங்களுடைய பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி. என்ன மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி. வணக்கம்.

0: காலை நேரம் 6:47 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சி 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்ளுங்கள். நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் செவந்தி கலெக்டர், எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் தெரிவு?
1: மாடி வீட்டு வேலை திரைப்படத்தில் இருந்து அன்பு எனும் நல்ல தேன் கலந்து.
0: சவுந்தரராஜன் பாடிய பாடல், சரியா? ஏதோ உங்களுடைய தெரிவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம். ஒலிக்கும் பாடலுக்கான இசை மெல்லிசை மன்னர் ரமேஷ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கவிஞர் வாலி.

0: கலைஞர் நேரம் 6:52 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டிவி 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்? யார் அழைப்பில் இருக்கிறீர்கள்?
1: நான் கலியூர் தான் கேட்கிறேன்.
0: சரி, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: படம், ஜீன்ஸ் படம், பாட்டு அன்பே அன்பே, மற்றது இந்த பழைய ஞாபகங்களை உருவாக்கின ஒரு நேயர் வந்து ஒரு ஆனந்தண்டு. நாங்கள் அந்த காலத்தில் 88-87 வந்து நாங்கள் சுழிபுரம் தான் அந்த அவையில் என்ன இன்றைக்கு கனடாவில் ஒரு மனுஷனை ஆக்கின என்ற சொந்த பந்தம் இருந்தாலும் என்ன கனடாவில் ஒரு மனுஷனை ஆக்கினதும் சுழிபுரத்துக்கு தான் அந்த பெருமை. அப்போ நாங்கள் வந்த காலத்தில் ஒரு நேரத்தில் புரி சாப்பாடு, ஒரு மாதம் புரி சாப்பாடு, புரி ஒரு ஒன்று காசும் இல்லை. எங்களை கொண்டு போய் உண்ட எல்லா இமிக்ரேஷன் எல்லா அலுவலகம் கொண்டு எங்களை கொண்டு தெரிஞ்சு எங்களுக்கு மினக்கட்டு நான் முன்பின் தெரியாது. நான் மௌனியா அவர் சுழிபுரம், நான் இன்றைக்கும் சுழிபுரத்துக்கு தலை மடங்குறேன்.
0: சரி, இதோ அந்த பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். ஒலிக்கும் பாடலோடு அரியரன் அனுராதா ஸ்ரீராம்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
2: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன், குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36/1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD கலையக நேரம் 7 மணி.
0: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள், வாசிப்பவர் கமல் பாரதி. பருத்தித்துறை, முனை மற்றும் கட்கோளம் பகுதிகளிலிருந்து கடலுக்கு சென்று காணாமல் போன 4 மீனவர்களை தேடும் பணியை விரைவுபடுத்துமாறு கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்திருக்கிறார். இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: பருத்தித்துறை பகுதியிலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற 2 படகுகள் காணாமல் போயுள்ள நிலையில் அதில் சென்ற தந்தை மகன் உள்ளிட்ட மீனவர்கள் 4 காணாமல் போயுள்ளனர். பருத்தித்துறை, முனை மற்றும் கற்கோளம் பகுதிகளிலிருந்து நேற்று முன்தினம் புதன்கிழமை கடலுக்கு சென்ற 4 மீனவர்களை காணாமல் போயுள்ளனர். பருத்தித்துறை முனை கடற்றொழில் சங்கத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய கதர்காமம் சோதிலிங்கம், 37 வயதுடைய சுமியோம்பிள்ளை சுஜித்குமார் மற்றும் கற்கோளம் பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய பாலச்சந்திரமூர்த்தி ராமகிருஷ்ணன் மற்றும் அவரது மகனான 24 வயதுடைய ராமகிருஷ்ணன் ரவிராஜ் ஆகியோரை காணாமல் போயுள்ளனர். இதனிடையே கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அனைத்து முகாமைத்து அமைச்சினூடாக தேடுதல் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு பணிப்புரை விடுத்திருப்பதாக ஊடகப் பிரிவு அறிவித்திருக்கிறது. இன்று அதிகாலை விமானப்படையுடன் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அண்டை நாடுகளின் கடற்படை பாதுகாப்பு பிரிவுகளுக்கும் காணாமல் போன மீனவர் தொடர்பான தகவல்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச மட்டத்திலும் தேடுதல் நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு வருவதாக அமைச்சரின் ஊடகப் பிரிவு இன்று அறிவித்திருக்கிறது.
1: விசாக் தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் தானசாலைகளை பதிவு செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. தானசாலைகளை நடத்துவோர் தத்தமது பிரதேச பொது சுகாதார பரிசோதகரோடாக உரிய பிரதேச சுகாதார அதிகாரி அலுவலகத்தில் தங்களது தானசாலைகளை பதிவு செய்ய வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. பொதுமக்கள் மற்றும் தானசாலைகளில் கலந்து கொள்வோரின் ஆரோக்கியத்துக்கு பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை தானசாலைகளின் போது பின்பற்ற வேண்டிய சுகாதார வழிகாட்டல் நெறிமுறைகள் சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவினரால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தானசாலைகளை ஏற்பாடு செய்பவர்கள் மற்றும் சமைப்பவர்கள் பின்பற்ற வேண்டிய சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு முறைகள் இந்த வழிகாட்டலில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விசேட அறிவித்தல்கள் மற்றும் வழிகாட்டல் கோவைகள் சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவில் உத்தியோகபூர்வ இணையதளமான முகவரிக்கு விஜயம் செய்வதன் மூலம் தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பாடசாலைகள் திறப்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஈழம் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளிலும், அரசு உதவி பெறும் பாடசாலைகளிலும் மற்றும் தனியார் பாடசாலைகளுக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் 27 தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு பாடசாலைகளில் சிறப்பு வகுப்புகளோ அல்லது வேறு எந்த விதமான வகுப்புகளோ கட்டாயம் நடத்தப்படக்கூடாது என்றும் பள்ளி கல்வித்துறை கடுமையான உத்தரவை பிறப்பித்திருந்தது. மே 31 தேதி வரை மட்டுமே கோடை விடுமுறை என அறிவிக்கப்பட்டிருந்ததால் ஜூன் 1 தேதி பாடசாலைகள் திறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரையும் வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் புதுச்சேரியில் எதிர்வரும் ஜூன் 4 தேதி பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். கோடை வெயிலின் தாக்கம் மற்றும் பல்வேறு நிர்வாக காரணங்களை கருத்தில் கொண்டு தமிழகத்திலும் ஜூன் 4 தேதி முதல் பாடசாலைகள் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. கனடாவுக்கு விஜயம் செய்திருக்கின்ற சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங் யி இன்று பிரதமர் உள்ளிட்ட அரசியல் தலைவர்களை சந்திக்கவிருக்கிறார். 10 கனடாவுக்கு இதுவே அவரது முதல் பயணமாகும். 3 பயணமாக கனடா வந்திருக்கின்ற அவர் வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் மற்றும் பிரதமர் மாக்கானி ஆகியோரை சந்திக்கவிருக்கிறார். பிரதமர் கடந்த ஜனவரி மாதம் சீனாவுக்கு சென்று ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை சந்தித்தார். பிரதமர் மாக்கானியின் பயணத்திற்கு பின்னர் கனடாவுக்கும் சீனாவுக்கும் பூர்வாங்க வர்த்தக ஒப்பந்தங்கள் எட்டின. அதன்படி கனடிய விவசாய பொருட்கள் மீதான சில வரிகளை குறைக்க அல்லது நீக்க சீனா அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. மேலும் சில சீன மின்சார வாகனங்கள் மீதான வரிகளை குறைக்கவும் கனடா ஒப்புக்கொண்டிருக்கிறது. சமீபத்தில் காசாவை நோக்கி சென்ற ஒரு செயற்பாட்டாளர் கப்பல் குழுவில் இடம்பெற்றிருந்த பிரெஞ்சு நாட்டினர் நடத்தப்பட்ட விதம் குறித்து அரசு வழக்கறிஞரிடம் விசாரணை நடத்துமாறு பிரான்ஸ் கேட்டுக்கொண்டுள்ளதாக பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சர் ஜோன் நோயல் பெரட் தெரிவித்திருக்கிறார். துருக்கியிலுள்ள துணை தூதரிடம் தான் கோரிய அறிக்கையின் அடிப்படையில் பிரெஞ்சு நாட்டினர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டது, குளிரில் வாட்டப்பட்டது, தாக்கப்பட்டது மற்றும் மீண்டும் மீண்டும் அவமானப்படுத்தப்பட்டது குறித்து அவர் தெரிவித்தார். இந்த செயல்கள் அனைத்தும் குற்றச் செயல்களாக அமையக்கூடும் என்பதால் இந்த விவகாரத்தை அரசு வழக்கறிஞரிடம் கொண்டு செல்ல நேற்று தான் முடிவு செய்ததாக பெரட் மேலும் தெரிவித்திருக்கிறார்.
0: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
1: கலைஞர் நேரம் 7:06 நேர்கள் கேட்கப்பட்டு சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இரவு 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க முடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாக இருக்கிறது. சூரியொளி நிரம்பி காணப்பட்டாலும் ஆங்காங்கே முகில் மூட்டமிருந்து காணப்படுகிறது. காற்று வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 42-56 கிலோமீட்டர் பகுதியில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 9 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்னரவிலும் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மே மாதம் 30 தேதி சனிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 22 பாகை செல்சியஸ் இருக்கும். நாளை பகல் பொழுது சூரியஒளியுடன் கூடிய சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது. நாளைய பின்னிரவு அதி குறைந்த வெப்பநிலையாக 11 பாகை செல்சியஸ் காணப்படும். நாளைய பின்னிரவில் வானம் தெளிவாக இருக்கும். இந்த மாதத்தின் நிறைவு நாளான நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 25 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய ஞாயிற்றுக்கிழமையின் பகல் பொழுதும் கூட சூரிய ஒளியுடன் கூடிய சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது. அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை இரவு 31 தேதி இரவு அதி குறைந்த வெப்பநிலையாக 10 பாகை செல்சியஸ் இருக்கும். அன்றைய இரவிலும் கூட வானம் தெளிவாக இருக்கும். அதேபோல் அடுத்து வருகின்ற 3-4 நாட்களுக்கு தொடர்ந்து நாளை முதல் அடுத்து வருகின்ற எதிர்வரும் வியாழக்கிழமை வரை வானம் தெளிவாக இருக்கும். சூரியஒளி நிரம்பியதாக இருக்கப் போகிறது. வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ் வரை அனலவாக இருக்கப் போகிறது. எதிர்வரும் வியாழக்கிழமை 28 பாகை செல்சியஸ் வரை உயரவிருக்கிறது. டொரண்டோவின் எரிபொருளின் விலைகளை பார்க்கலாம். இன்று 2% உயர்வடைகிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 2% உயர்வடைந்து 172.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. நீங்கள் அனைத்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 முகநூல் வாயிலாக உங்கள் விருப்ப பாடல்களை கேட்பதாக இருந்தால் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாழ்ந்தை வரும். அந்த வகையிலே ஸ்ரீநந்தினி சுதர்சன் சுதா இணைந்திருக்கிறார். வணக்கம் கமல் பாரதி, எனக்கு இணை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து உனக்கு என்ன வேணும் சொல்லி பாடலை ஒளிபரப்பு செய்வீர்களா? நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ உங்களுடைய தெரிவில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். பாடலோடு பெனிதயால் மகாதேவ்.

0: நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் நல்லதாக இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம் தோகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கும்.
0: சரி, என்ன பாடல் திருப்பாடு வந்திருக்கிறீர்கள்?
1: நாடோடிகள் படத்திலிருந்து சம்பவம் அந்த பாடலுக்கு.
0: இதோ உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு சங்கர் மகாதேவன் குழுவினர்.

0: போகவே இல்லை.
1: அப்ப வயசு போன உபயோகளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும் இலவசம்.
3: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4661-416-475-4661.
5: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD
6: கலைஞரம் 7:20 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியார். வணக்கம்.
7: காலை வணக்கம் ரமேஷ். மாலை வணக்கம் ரமேஷ். எப்படி இருக்கீங்க?
6: நலமாக இருக்கிறோம் ரமேஷ். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
7: நான் நலமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
6: என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
7: பாடல் வந்து முத்து படத்தில் திருவிழா திருவிழாங்கிற பாடல்.
6: தடுமாற்றமும் பாடலும் அப்படித்தான் இருக்கிறது.
7: ஆமாம், அது கொஞ்சம் தடுமாறிச்சு, அந்த பாட்டுனால கொஞ்சம் குழம்பிடுச்சு.
6: சரி,
7: நீங்கள் ஸ்டடியாக இருக்கீங்க போல் இருக்கு.
6: இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்ளலாம். சரி, இது உங்கள் தெரிவில் பாடல் ஒழிக்கிறது ரமேஷ். கேட்டு மகிழ்ங்கள், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு மனோ சுஜாதா குழுவினர் பாடல் காணிசை ஏ.ஆர். ரமன் பாடல் வரிகள் வைரமுத்து.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்குற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
0: 4168
4: மகோத்சவ பெருவிழா மே மாதம் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 28ஆம் தேதி சப்பர திருவிழா, மே 29ஆம் தேதி வைகாசி விசாக தினத்தன்று தேர் திருவிழாவும், மாலை முருகப்பெருமானின் சண்முகார்ச்சனையும், மே 30ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும், மாலை கொடியிறக்க திருவிழாவும் நடைபெறும். ஜூன் 5ஆம் தேதி மாலை பைரவர் மடை, ஜூன் 6ஆம் தேதி மாலை பூங்காவனம்.
5: இலக்கம் 200 அட்வான்ஸ் புலவார்ட், பிராம்டன், கற்பக விநாயகர் ஆலயம். 905-458-9701.
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: Nadine Chamas, CMR Tamil HD. கலைஞர் நேரம் 7:30 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: நான் சத்யன் கலைக்கிறேன்.
0: சத்யன், எப்படி இருக்கிறீர்கள் சத்யன்?
1: நான் நலமாக இருக்கிறேன்.
0: என்ன பாடல் தெரிவு சத்யன்?
1: நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ, நலமாக இருக்கிறோம் சத்யன், நன்றி. என்ன பாடல் தெரிவு?
1: பல பழக்குது புது நோட்டு, அந்த பாட்டை கேட்குறேன்.
0: சரி, இதோ உங்கள் தெருவில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகளங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு கோபால் சர்மா.
2: குட்டிக்கு துட்டு ஒட்டியா இருக்கும் உனக்கு.

0: காலை நேரம் 7:36 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே 8:30 வரை உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்களில் வாழ்நிலை பெறும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன பாடல திருவிட வந்திருக்கிறீர்கள்? பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஒலிக்கும் பாடல் மனிதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. பாடல்கான இசை ஆர் மோகன், பாடல் வரிகள் எஸ் ஜெயக்குமார், பாடலை செந்தூர் நலகையா மற்றும் ஜீவன் ராம் ஜெயம் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கிறார்கள்.

கலைஞர் நேர்மகளை மணி 43 நிமிடம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒளிபரப்பு நிகழ்ச்சியிலே. அடுத்து முகநூல் வாயிலாக ராஜேஷ்குமார் இணைந்து கொள்கிறார். மாலை வணக்கம் கோமல் பாரதி அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? எனக்கு தங்கலான் படத்தில் மினிக்கி மினிக்கி பாடல் கிடைக்குமா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். நான் நலமாக இருக்கிறேன், உங்களுடைய நலத்துக்கும் இறைவனார்கள் புரியட்டும். இது உங்கள் தேர்வில் பாடல் வைக்கிறது, கேட்டு மகிழுங்கள். பாடலோடு சிந்தூரி விஷால்.

0: காலை நேரம் 7:47 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஓ, நலமாக மாற்றி இருக்கோம். நன்றி நன்றி.
0: என்ன பாடல் தெரியும்?
1: ஓ, சின்ன பொண்ணு தான் பக்கப்படுது. சின்ன பொண்ணுண்டா பக்கப்படும் தானே? அதுல என்ன, அதுல என்ன பிரச்சனை?
0: அதான், யார சின்ன பொண்ணு மாத்திரமில்ல, யாருமே வைக்கப்படலாம். அதுல என்ன தவறு இருக்கு?
1: அப்படி இல்ல இல்ல, நாங்க பக்கப்பட மாட்டோம்.
0: அது எங்களுக்கு இல்லை.
1: அப்படியா? அப்படின்னு சரி, அப்போ
0: இருப்பவர்கள் வைக்கப்படலாம், தாராளமாக வைக்கப்படலாம். தவறே இல்லை அது.
1: அதுல தப்பு இல்லை, குற்றமும் இல்லை. அப்போ பாடலை கேட்போம்.
0: சரி, ஏதோ உங்கள் தெரிவில் பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஒழிக்கும் பாடல் வைகாசி பிறந்தாச்சி திரைப்படத்திற்காக மனோஜ் சித்ராவின் குரலில் ஒழிக்கிறது பாடல் காணிசை தேனிசை தென்றல் தேவா.

கலைகணர் மேல்மணி 53 நிமிடம் நேர்களை கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே. அடுத்து முகநூல் வாயிலாக மங்களம் மோகன் இணைந்திருக்கிறார். இனிய வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். இனிய வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவனர்கள் புரியட்டும். அவர் வேலியில்லா மாமரம் திரைப்படத்திலிருந்து சுரேந்தர் எஸ் ஜானகி பாடிய ஒரு மானை தேடுது மான்விழி என்ற பாடலை தருவீர்களா என்று வைத்திருக்கிறார். நிச்சயமாக உங்கள் தேர்வில் பாடல் ஒழிக்கிறது. அதனால் அந்த பாடல் வந்து சுரேந்தர் பாடியதல்ல, அசோக் என்ற ஒரு பாடகர் பாடியது. அசோக்கும் எஸ் ஜானகியும் இணைந்து பாடிய பாடல். பாடல் காணிசை கங்கை அமரன் ஒழிக்கிறது பாடல். கேட்டு மகிழுங்கள்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறு.

0: மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
6: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
8: 905-270-8800 905-270-8800
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: கலை நேரம் 8:01.
0: மனத்தியாள செய்திகள்.
2: CMR Tamil HD Hourly News.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. மின் விநியோகம், எரிவாயு உட்பட பெட்ரோலியம் மற்றும் எரிபொருள் விநியோகம், நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு, பொது போக்குவரத்து, தொலைத்தொடர்பு மற்றும் ஊடக சேவைகள், நீர்ப்பாசனம், விவசாயம் மற்றும் விவசாய காப்புறுதி சேவைகள் ஆகியவற்றை அத்தியாவசிய சேவைகளாக ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்கா பிரகடனப்படுத்தியிருக்கிறார். இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: இலங்கையில் புயல் அழுத்தத்தின் பின்னரான அவசர சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பரந்தளவிலான பொது சேவைகளை பொருந்தும் அத்தியாவசிய சேவைகளாக இலங்கை ஜனாதிபதி அன்ரோ குமரசேனாயக்க பிரகடனப்படுத்தியுள்ளார். இன்று வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமான அறிவித்தல் மூலம் அத்தகைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை ஜனாதிபதியின் அலுவலகம் அறிவித்திருக்கிறது. அரச கூட்டு தாபனங்கள், அரசாங்க திணைக்களங்கள், உள்ளூராட்சி நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் ஆகியவற்றின் மூலம் வழங்கப்படும் பிரதான சேவைகள் வர்த்தமானில் உள்ளடங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி மின்சார விநியோகம், எரிவாயு உட்பட பெட்ரோலியம், எரிபொருள் விநியோகம், நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு, பொது போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஊடக சேவைகள், நீர்ப்பாசனம், விவசாயம் மற்றும் விவசாய காப்புறுதி சேவைகள் அத்திய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அத்துடன் வைத்தியசாலைகள், முதியோர் இல்லங்கள் மற்றும் மருந்தங்கள் உள்ள நோயாளிகளின் பராமரிப்பு, உணவு வழங்குதல், சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து சுகாதார சேவைகளும் அத்திய சேவைகள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. ஆம்புலன்ஸ் சேவைகள், இலங்கை மத்திய வங்கி உள்ளிட்ட அரசு வங்கி மற்றும் காப்புறுதி சேவைகள், உள்ளூராட்சி அதிகார சேவைகளால் மேற்கொள்ளப்படும் நீர், மின்சாரம், கழிவகற்றல், தீயணைப்பு மற்றும் கழிவு மேலாண்மை ஆகியவையும் அடங்கியிருக்கின்றன.
1: தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்து வருவதாக திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக வெளியிட்டிருக்கின்ற எக்ஸ் தள பதிவில் கடலூரில் இளம்பெண்ணூரர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட செய்தி அதிருப்தி அளிக்கிறது. தூத்துக்குடியில் நண்பர்களுடன் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் கவலையை அதிகரிக்க செய்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளின் தீவிரத்தை உணர்ந்து எப்போது செயல்பட போகிறது தமிழக வெற்றிக் கழக அரசு? மகளிர் பாதுகாப்புக்காக இன்று ஆரம்ப வைக்கப்படும் என்று அறிவித்திருந்த சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை நிறுத்தி வைத்துள்ளதேன்? தொடரும் இந்த குற்றச்சம்பவங்களை தடுக்க என்ன செய்யப்போகிறது அரசு என அவர் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பாடசாலைகள் திறப்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனம் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளிலும், அரசு உதவி பெறும் பாடசாலைகளிலும் மற்றும் தனியார் பாடசாலைகளுக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இந்த விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு பாடசாலைகளில் சிறப்பு வகுப்புகளோ அல்லது வேறு எந்த விதமான வகுப்புகளோ கட்டாயம் நடத்தப்படக்கூடாது என்றும் பள்ளி கல்வித்துறை கடுமையான உத்தரவை பிறப்பித்திருந்தது. May 31ஆம் தேதி வரை மட்டுமே கோடை விடுமுறை என அறிவிக்கப்பட்டிருந்ததால் June 1ஆம் தேதி பாடசாலைகள் திறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது.